தோழி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். காலைப்பொழுதின் வாழ்த்துக்களோடு புதிய நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 31 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சிக்கு நீங்கள் அமைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு நேர்படுத்துங்கள் 0312-7755-3 அதே போல 0312-7755-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியினுடைய உத்தியோகபூர்வமான மொகுடன் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் இந்த நேரம் இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் சந்தோஷமாக சேர்த்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக நாவலப்பட்டியிலிருந்து ஸ்ரீநீலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு வத்தலையிலிருந்து ஐயக்கண்ண நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. குணசீலன், ஈடன், சேம்குமார், பாதுகே, சிறுத்தம்பி, வெளிமண செல்வராம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சும்மதுரை வகத்தோட்டம் சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் சரோஜினி மற்றும் ஜெமிலா, மும்தாஜ் மேகம், சாந்தினி, அர்ச்சனி, கிரியல, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகே, சின்னத்தம்பி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் என்று கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வியூ இழந்து மலர் வந்திருக்கிறாங்க. இன்று நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கலந்த அரசு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க. இன்று நாள் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அறந்தாங்க ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நலமுடன் வளமுடன் அமையட்டும் என்று வாழ்த்துவதாக சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. இந்த கலகானந்த நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு ஜெகதீஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. ஹாய் சிவானி, அன்பான இனிய காலை நேர வணக்கம். யுதாகரன் வந்திருக்கிறாங்க. மவுஜியின் வட்டவளந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானிமா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹட்டன் கேம் வெளியிலிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சுந்தர், நீங்க எப்படி இருக்கீங்க? இதுவே அன்பான காலை நேர வணக்கங்களோடு குறிஞ்சா கிழந்து அசூதீன் வந்திருக்கிறாங்க. அன்வர், ரேகாஸ், ரியாஸ், ரீனா மற்றும் சொந்தங்கள் அனைவரையும் எடுத்துக்கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. உற்சாகமான காலை நேர வணக்கங்களோடு கேரளாவிலிருந்து லலிதன் வந்திருக்கிறாரு. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, பானு வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்காங்க. என்னுடைய அன்பு மனைவி லதா மற்றும் மகன் ராஜா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக்கொண்டு பாடுறது என்று கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நான் வேளாண்களில் இருந்து நிமல்குமார். என்னுடைய மனைவி ராதா மற்றும் மகன்மார்களான சந்தோன், புவிலோஷன், இலக்கியா, சிவன்யா, பிரகல் என் இதை போன்ற சொந்தங்கள் அனைவரும் இணைத்துக்கொண்டு பாடுறது என்று கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் நமுனுகளையை சேர்ந்த ராஜவேல், ஆரியகுமாரி தம்பதிகளின் செல்வ புதல்வி சிந்துஜா இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை அப்பா ராஜவேல், அம்மா ஆரியகுமாரி, அக்கா கானா மற்றும் திம்மோதரி கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக ஸ்ரீரூபி சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதன வாழ்த்துக்களை சிந்துஜா அவர்களுக்கு வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பலாங்குடிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழிப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 35 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் இது ஜெமினி திரைப்படத்துக்காக.

மற்றும் கிஷான் போல் மற்றும் அதே போல கிரேசிட்டினா, அதே போல அம்மா பாத்திமா, அண்ணா ஜேசுதாசன், அண்ணி ரீட்டா, ஸ்டீஃபன் ராஜ், பிரமீலா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு இதழ் கஸ்கினிலிருந்து சூரியகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மணிவி கலா, அதே போல தர்மேஷ், பிரவீன், உடகரிய சங்கர், லாசரர், அதே போல ராஜநாயகம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பூனாகாலியிலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தியா தெஹியோ விட்டா பட்டங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. அன்பு கிணவர் கருணாகரன், மகள் நிரூஷா, வாணி மகன் ரிமோக் மற்றும் பேர பிள்ளைகள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாத்தல இருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அர்பநகர் ஃபரிதா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவே சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கொழும்பாய்ந்து ஸ்டீபன் ஸ்டைலஸ் வந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக ஸ்டீபன் வந்திருக்கிறாங்க. ஹாய் சிவானியக்கா, அன்பான காலை நேர வணக்கம். கரவலப்பீட்டிலிருந்து மது வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் அக்கா. அதனுடைய அன்பு கணவர் ஜெகன், மகன் அஸ்வின் மற்றும் யஸ்வின் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு விடிய நிகழ்ச்சியோடு தன்னை மீண்டு கொண்டு பாட விரும்பி கேட்டு 6:50 இதே ரத்தினம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷி ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கழுதாவளியிலிருந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க. சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பட காலை நேர வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொண்டு பேருவழி ஷமட் மாவட்டத்திலிருந்து நசார் வந்திருக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலி கெந்தக்குலையில இருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா. கொக்குவில் சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. விடிய நிகழ்ச்சியின் அன்பான அறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாகவும், இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறக்க வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும், புதுச்சேரி மாவட்டம் கோவிந்தன்பேட்டையில இருந்து வீரமணி பாலன் வந்திருக்கிறாங்க. யோகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. தர்ணிகளே ஸ்ரீ வாணிவில சைவ உணவகத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். மகளாகிய அம்சிதாஸ்ரீ, அதே போல மகள் அம்சிதாஸ்ரீ தன்னுடைய 6வது பிறந்தநாளை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு அம்மா கௌரி, அம்மா விஜயலட்சுமி, தாத்தா யோகநாதன், அக்கா கமுதாஸ்ரீ, தங்கை தன்வியாஸ்ரீ ஆகியோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை வசந்தம் FM சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதி செந்தில்நாதன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நலமா இருக்கீங்களா? விடிய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு வேறுபட்டிலிருந்து யோகராஜா வந்திருக்கிறாங்க. நலமாக இருக்கிறேன் யோகராஜா, நீங்க எப்படி இருக்கீங்க? இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷன், தருண் ஆகியோரும் இணைத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. தேகல வட்டவழிந்து முருகேஷ், இதுவரை அன்பான காலை நேர வணக்கமாக மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்பம், கோட்டக்கலை ட்ரைட்டன் சொந்தங்கள் அனைவரும் இணைத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தைய காலை முத்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானி, மஸ்கிலியா பிரவுன்சிக்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நான் வெதமொழியில இருந்து மதி. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது எனக்காகவும், என்னுடைய அன்பு கண்ணவர் சிவகுமார், மகள் சஜினிக்காகவும், மகன் விதுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே போன்று தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழிப்பின் விலையும் அதே போன்று மொபைல் விலையும் இணைந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. ஒழுக்கம் பாடுறது
ஜெயம் திரைப்படத்துக்காக.

வருஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி.

ஆச்சரியான் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் எஸ்பிபி மற்றும் சாதனா சர்க்கம் பாடிய ஒரு இனிமையான பாடலை தொண்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த மந்தியாளர்களையும் வந்திருக்கிறோம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நாள் என்பது பெரிய விஷயங்கள் நடப்பதால் உருவாகாது, சிறிய சந்தோஷங்களை ரசிப்பதால் தான் இருக்கிறது. சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து நம்மை சுற்றி தான் இருக்கும் இல்லையா? அந்த சந்தோஷங்களை நாங்கள் தேடி அறிஞ்சு அந்த சந்தோஷங்களை கொஞ்சமா நாங்க அனுபவித்தாலே போதும், அந்த வாழ்க்கையை வந்து இன்னுமே இனிமையாக கொண்டே இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. தேநீர் கோப்பையோடும் அதே போன்று வேலைக்கு தயாராக கொண்டிருக்கும் சொந்தங்கள், அதே போல இரண்டு நாட்கள் விடுமுறை கழித்து இன்று பாடசாலைக்கு ரெடியாக தயாராக கொண்டிருக்கும் அன்பு மாணவ செல்வங்கள் எல்லோருக்குமே இந்த நாள் வந்து இனிமையான நாளாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையாகவும் அதே போன்று அனைவருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது இல்லையா? இந்த இனிமையான நாளில் பிறந்த நாள் அதே போல திருமண நாள் கொண்டாடும் அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக நானும் பகிர்ந்து கொள்வதோடு தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பின் ஏற்படுத்துங்கள் 0712-77-5003 அதே போல 0312-77-5111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மெஃபமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் வாழ்த்துக்களோடு முடியல் நிகழ்ச்சி நடத்த ஒளிவிருக்கும் பாடல் தூத்துக்குடி திரைப்படத்துக்காக.

0: சங்கம் FM 102.6 102.8 இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 20 திகதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை, ராகு காலம் காலை 7:31 9:01 வரை, யமகண்டம் காலை 10:31 12:01 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் வெற்றி, ரிஷபம் கவலை, மிதுனம் அன்பு, கடகம் சலனம் சிம்மம் நன்மை, கன்னி ஏமாற்றம் துலாம் ஆசை, விருச்சிகம் கவனம் தனுசு ஆர்வம், மகரம் எதிர்ப்பு கும்பம் களிப்பு, மீனம் பாசம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் வெற்றி, ரிஷபம் கவலை, மிதுனம் அன்பு, கடகம் சலனம் சிம்மம் நன்மை, கன்னி ஏமாற்றம் துலாம் ஆசை, விருச்சிகம் கவனம் தனுசு ஆர்வம், மகரம் எதிர்ப்பு கும்பம் களிப்பு, மீனம் பாசம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

வசந்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு புதிய நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். அரசு திரைப்படத்துக்காக மணி சர்மாவின் இசையில் ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அரங்கத்தை சென்றிருக்கிறது. நேரம் காலை 6 மணி கடந்து 19 நிமிடமாகும். இந்த வேளை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக சேர்த்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு வேலுவத்திலிருந்து ரிஷி ஃபுட் ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ரவி தனா ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து உங்கள் அனைவருக்குமே ஒரு இனிமையான பாடல் அடுத்தும் காத்துக்கொண்டே இருக்கிறது. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு டெல்டோடிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இன்று நல்ல பல சுபகா ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை வெள்ளவத்தில இருந்து சந்தோஷ் பூக்கடையிலிருந்து ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ராஜேஷ் கண்ணா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை ஹட்டன்ல இருந்து கோபு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. லவுகலை நாகராணி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய கல்லார் உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு கேஷ்வாயினி மற்றும் ஜிதுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மஸ்கிலியால இருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. துஷ்யந்தை பர்த்தூரிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. சொந்தங்கள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. விஸ்வநாதன் யட்டியந்தோட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு பாராயஸ்டிலிருந்து சிவகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதா சொல்லியிருக்காங்க. இதேவேளை ஆயுஷிவாணிமா அன்பான வணக்கம், எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு திசு மகாராம் இருந்து கீதா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கீதா. இதேவேளை கவிஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை பருத்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கமாக்கா. இன்றைய நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சந்திவலையிலிருந்து கருணாகரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சர்விகன், சர்மிதன், சஜிந்தா, பிரேமிதா, விதுஷா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு நம்பிக்கை கிராமம் மெரோல் சந்திரா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை ஹப்புத்தலை தொடலாக்களில் இருந்து ரோஷி வந்திருக்கிறாங்க. கணவர் இளையராஜாவுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை பவனி சந்திரகலா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. வெள்ளவத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. கேரளின் ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. பண்டாரவழிந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினு, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா. தர்ணிகளிலிருந்து மெலிபோண்டில இருந்து தினு வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஊர்கூடவது தமிழ்நாடு ஆறுமுகம் ராமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். வெள்ளவத்தில இருந்து செலசாமி பிரபாத் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷினி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் மெஸ்கிலிய சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சுப்பிரமணியம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. குமந்தா கிருஷ்ணசாமி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. புவனேஸ்வரன் மங்கையரசி வந்திருக்கிறாங்க. ரபி நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதா சொல்லியிருக்கிறார். அதே போல சப்பமல்கந்த பெரிய குரியனை வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. தேல்தோட்டை லூல்கந்தர ஜெகா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மீப்பிட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக பிரசாத் வந்திருக்கிறாரு. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு பன்னியபுரம் மணிக்கண்டன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் மா. அட்டகாசமான பாடல்கள். சுந்தர் வந்திருக்கிறாங்க. அட்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி சுந்தர். இதேவேளை கேரளினா ஆரி வந்திருக்கிறாங்க. மதுரையிலிருந்து சண்முசுந்தரம் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. சந்தோஷமான உற்சாகமான இனி காலை நேர வணக்கம் சிவானி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பேர்வலை தர்கா நகர் ரிம்சான் ரெந்தாஸ் வந்திருக்கிறாங்க. அன்பின காலை நேர வணக்கங்களோடு அக்கறை பெற்ற பப்டையிலிருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு எட்டாம்பேட்டிலிருந்து சிவச்சந்திரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கங்களோட நியாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நல்ல பல சுபகா ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருணசுதான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு ஜெகதீஷ் வந்திருக்கிறாங்க. பகவந்தரா இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேரணி எஸ்டேட் எட்டியந்தோட்டிலிருந்து ராஜேஷ், உஷா வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு கடுதாவிலிருந்து சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பூனாக்களிலிருந்து ஜெயசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. லிந்துளை எழுதியிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு தலைமக்களிலிருந்து சிவா வந்திருக்கிறாங்க. இதேவேளை கிருஷ்ணகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. சதீஷ் செல்வி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கோல்போன்லிருந்து கிணக்கித்தன கோல்போன்ல இருந்து குரு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை ஹரிபிரகலாதன் வந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. சரவண பிரகாஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க.
எழுத்தாளர் பூநகர் சாந்த் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்காங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் ஒழிக்கின்றது பாடல்.

படித்துக் கொண்டிருக்கும் பாடல் தந்து நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இருந்திருந்த அத்தனை அன்பு சின்னங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வசந்த மெஃபமின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆட்சி ஷிஃபானே. நன்றி சின்னங்களே.

தேசிய நாளடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு எழுந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்திகளாக வெளியாயிருக்கின்ற செய்திகள், குறிப்பாக இந்த ஆட்டு நிலையம் தொடர்பான விவகாரங்கள் பிரதான செய்திகளாக வந்திருக்கின்றன. இந்த இலங்கையில் தற்போது நடைபெற்று வருகின்ற எல்பிஎல் போட்டிகளில் ஜப்னா கிங்ஸ் அணியினுடைய உரிமையாளர் ஆட்டு நிலையை சதியில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவருக்கு விளக்கம் வைக்கப்பட்டு அவரோடு இன்னும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. சி டி விக்ரமரத்னருடைய இறுதி கிரியைகள் இதிலும் பூரண அரச மரியாதையோடு இடம்பெறப் போவதாக பிரதானமான செய்திகள் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல நீதிபதிகளுடைய வயது வரம்பை அதிகரிக்கின்ற விவகாரம் தொடர்பான செய்திகள் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். அதே போல அரசு ஊழியர்கள் அனைவரதும் தங்களுடைய சேவை காலத்தை மேலும் 2 வருடங்களால் நீடிப்பதற்கான ஒரு யோசனையும் அரசாங்கத்திடம் இருக்கிறது என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இதனையும் தாண்டி மேலும் பல முக்கியமான செய்திகள் வருகின்றன. குறிப்பாக டெங்கு தொடர்பான விடயங்களை விழிப்புணர்வு செய்கின்ற வகையிலான செய்திகளும் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. செம்மணி விவகாரம் தொடர்பான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது. எல்னினோ காலநிலை தொடர்பாக மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய உருவாகியிருக்கிறது. அடுத்த வருடம் இலங்கையில் இயற்கை அனர்த்தங்கள் அதிக அளவில் இருக்கின்ற ஒரு காலப்பகுதியாக இருக்கலாம் என்பதாக வானிலை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பதான செய்திகள், அதேபோல போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவங்கள், துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அரசியல் செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன. இதையும் தாண்டி இன்னும் பல பல பிரதானமான செய்திகள் வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கு முன்பதாக முழு உலகமும் கவனம் செலுத்திய கால்பந்தாட்ட இறுதிப் போட்டி நேற்று தினம் இடம்பெற்றதா, நேற்று என்பது இன்று அதிகாலை இடம்பெற்றது. இந்த போட்டியில் அனைவரதும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இடம்பெற்ற இந்த போட்டியில் ஸ்பெயின் அணி 2வது முறையாக சாம்பியனாக தெரிவாகியிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். ஜய அப்பட்டாய் ஹெட்டபலான் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய திவயின பத்திரிகை தலைப்பிட்டிருந்தாலும் நாங்கள் இன்றைய தினம் அது தொடர்பான முடிவுகளை உங்களுக்கு அறிவிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் இம்முறை அமெரிக்கா மற்றும் கனடாவில் இடம்பெற்றது. இந்த தொடரின் போது பல முக்கியமான எதிர்பார்க்கப்பட்ட வீரர்கள், குறிப்பாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ, பிரான்சினுடைய எம்பாப்பே ஆகியோருக்கான கிண்ணம் இந்த முறை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசுகள் நம்பிய போதிலும் அவர்கள் இருவரும் இந்த தொடரிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இறுதியாக 4வது இடத்தையே பிரான்ஸ் அணியினால் பெற முடிந்தது. இருந்த போதிலும் அர்ஜென்டினாவுடைய மெஸ்ஸியின் தலைமையிலான அர்ஜென்டினா அணி இந்த தொடரை பொறுத்தவரைக்கும் வேகமாக முன்னேறி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. அதேபோல 2010ஆம் ஆண்டு சாம்பியனான ஸ்பெயின் அணியும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. கடந்த முறையும் ஆஜின் அணிதான் நடப்பு சாம்பியனாக இருந்து இந்த தொடரிலும் இறுதிப் போட்டி வரை முன்னேறிய விவகாரம் முக்கியமாக நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த தொடரை பொறுத்தவரைக்கும் 4வது முறையாக கிண்ணத்தை வெல்வதற்கான எதிர்பார்ப்போடு ஆஜின் அணியும், 2வது முறையாக கிண்ணத்தை வெல்வதற்கான எதிர்பார்ப்போடு பிரான்ஸ் அணி ஸ்பெயின் அணியும் இந்த தொடரில் களமிறங்கியிருந்தார்கள். இருந்த போதிலும் இந்த தொடரை பொறுத்தவரைக்கும் பல சர்ச்சைகள், பல பிரச்சனைகள், அர்ஜென்டினாவுக்கு ஆதரவாக ஃபிஃபா செயற்படுவதன் தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் மத்தியில்தான் போட்டி ஆரம்பத்திலிருந்து இடம்பெற்று வந்த நிலையில்தான் நேற்று தினம் மிக விறுவிறுப்பான போட்டி இடம்பெற்றது. அந்த வகையில் 23வது ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய ஸ்பெயின் 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் ஸ்டேடியத்தில் நேற்று தினம் நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவும் முன்னாள் சாம்பியன் ஸ்பெயினும் பல பரிசு நடத்தியிருந்தார்கள். 4வது முறையாக கிண்ணத்தை வெல்லும் முனைப்பில் அர்ஜென்டினாவும், 2வது முறையாக உலக கிண்ணத்தை கைப்பற்றும் இலக்குடன் ஸ்பெயினும் களமிறங்கியிருந்தார்கள். போட்டி தொடங்கியதிலிருந்தே இரு அணிகளும் தாக்குதல் ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இருப்பினும் முதல் பாதியில் எந்த அணியினாலும் கோல்களை பெற முடியவில்லை. தொடர்ந்து நடைபெற்ற 2வது பாதியிலும் இரு அணிகளும் பல வாய்ப்புகளை உருவாக்கினாலும் அவற்றை கோல்களாக மாற்ற தவறிவிட்டன. இதனால் 90 நிமிடங்கள் முடிவில் ஆட்டம் கோல் இன்றி சமநிலையில் இருந்தது. இதனையடுத்து வழங்கப்பட்ட மேலதிக நேரத்தின் போது
ஆர்ஜென்டினா வீரரான ஆன்சோ பெர்னாண்டஸ் சிவப்பு அட்டை பெற்று வெளியேற்றப்பட்ட விவகாரங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இதனால் இந்த அணி மீதி ஆட்டத்தை, ஆர்ஜென்டினா அணி மீதி இருக்கின்ற அந்த எஞ்சிய நேர ஆட்டத்தினை 10 வீரர்களோடு விளையாட வேண்டிய நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டது. தொடர்ந்தும் ஆட்டம் மேலும் 30 நிமிடங்களுக்கு சென்றது. மேலதிக நேரத்தின் போது ஸ்பெயின் வீரர் வெர்னான் டோரஸ் அபாரமான கோல் அடித்து அணிக்கு முன்னிலை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதன் பிறகு அர்ஜென்டினா சமநிலை கோலுக்காக கடுமையாக போராடிய போதிலும் ஸ்பெயின் வீரர்கள் சிறப்பாக தற்காப்பில் செயல்பட்டு முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டே இருந்தார்கள். இறுதியில் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்திய ஸ்பெயின் 23rd பிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட துறையினுடைய சாம்பியன் பட்டத்தை, சாம்பியன் மகுடத்தை பெற்றுக் கொண்டது. 2010 முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற ஸ்பெயின் அணி தற்போது 16 ஆண்டுகளுக்கு பின்னர் 2nd முறையாகவும் கிண்ணத்தை சுவீகரித்து உலக சாம்பியனாக வளம் வந்து கொண்டிருக்கின்றவை. ஐரோப்பாவுக்கு இந்த சாம்பியன் பட்டம் கிடைத்திருக்கிறது. ஐரோப்பாவா அமெரிக்க கண்டமா என்பதான கேள்விக்கு மத்தியில்தான் இந்த போட்டி ஆரம்பமான போதிலும் இப்போது ஐரோப்பிய நாடான ஸ்பெயின் 2nd முறையாகவும் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றது முக்கியமான தகவல். அதேபோல இந்த முறை உலகக்கிண்ண கால்பந்தாட்ட துறையை பொறுத்தவரைக்கும் பல முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் இடம்பெற்றது. எனவே இந்த தொடரானது குறிப்பாக அர்ஜென்டினாவுடைய மெஸ்ஸியினுடைய இறுதி உலகக்கிண்ண போட்டியாக அமைந்தது. அதே போல கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்ற இரு துருவங்களுடைய இறுதி உலக கிண்ண போட்டியாக அமைந்த போதிலும் இந்த இருவரில் எவராது ஒருவருக்கு இந்த கிண்ணம் செல்லும் என்று எதிர்பார்ப்பில் அவர்களுடைய ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த போதிலும் இந்த நிலையில் இறுதியாக ஸ்பெயின் அணி கிண்ணத்தை சுவீகரித்து சாம்பியனாக தெரிவாகியிருக்கிறது. உலக கிண்ண வரலாற்றில் முதல் முறையாக சாம்பியன் அணிக்கு வழங்கப்படும் விசேட பரிசுகள் தொடர்பான விடயங்களும் இருக்கிறது. முதலிடத்திற்கு 1672 கோடி ரூபாய் வழங்கப்படும். அதேவேளை 2nd இடத்துக்கு தெரிவான அணிக்கு 1107 கோடி ரூபாயும் பணப்பரிசாக வழங்கப்படுகிறது. 2026 பிஃபா உலகக்கிண்ண இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு புகழ்பெற்ற உலகக்கிண்ணம் மற்றும் தங்க பதக்கங்களோடு சாம்பியன்ஷிப் மோதிரங்கள் வழங்கப்பட்டு வருவதாக பிஃபா தெரிவித்த நிலையில் இத்தகைய மோதிரங்கள் வழங்கப்பட்டன. உலகக்கிண்ண துறையொன்றில் பிஃபா இந்த கௌரவத்தை அறிமுகப்படுத்தியதே முதல் முறை என்பது முக்கியமான தகவல். எனவே அமெரிக்க விளையாட்டு மரபை தழுவிய வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மோதிரங்கள் ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையே நடைபெறும் இந்த இறுதிப் போட்டிக்கு பிறகு சாம்பியனுக்கு வழங்கப்பட இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. எனவே இந்த போட்டியில்தான் இந்த மோதிரம் வழங்கப்படுகின்ற இந்த கலாச்சாரம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த நடவடிக்கை வேண்டும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த போட்டியில் சாம்பியனாகும் அணிக்கு இலங்கை நாணய பெறுமதிப்படி 1672 கோடி ரூபாவும், அதாவது 50 மில்லியன் டாலர்களும், 2nd இடத்துக்கு தெரிவாகின்ற அணிக்கு வெள்ளி பதக்கங்களோடு 1107 கோடி ரூபாவும், 33 மில்லியன் டாலர்களும் வழங்கப்படுகின்றவை முக்கியமான விவகாரம். அதேபோல 3rd இடத்தை பிடிக்கின்ற அணி, அதாவது இங்கிலாந்து, இந்த முறை 3rd இடத்தை பெற்றுக் கொண்டது. எனவே அவர்களுக்கு 29 மில்லியன் டாலர்களும், 4th இடத்தை பிடித்துக் கொண்ட பிரான்ஸ் அணிக்கு 839 கோடி ரூபாய், அதாவது 25 மில்லியன் ரூபாய் மில்லியன் டாலர்களும் பணப்பரிசாக வழங்கப்பட்டமை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய விதயமாக இருப்பதை காணலாம். உலக கண்ட தொடரை நினைவுக்கும் ஒரு வகையில் பிஃபா நிறுவனம் 2026 மோதிரங்களை பிரத்யேக எண்களுடன் தயாரித்திருக்கின்றது. இதில் 30 மோதிரங்கள் வெற்றி பெறும் அணியின் வீரர்களுக்கு வழங்கப்படும். மீதமுள்ள 1996 மோதிரங்கள் ரசிகர்களுக்காக அதிகாரப்பூர்வமாக உரிமம் பெற்ற தயாரிப்பாக உலகம் முழுவதும் வெளியில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட வகையில் முக்கியமான பதக்கம். மொத்தமாக 2026 மோதிரங்கள் இந்த உலக கிண்ணத்துக்காக அவர்கள் பிஃபா புறம்பாக தயாரித்திருக்கிறார்கள். அதில் 30 மோதிரங்கள் இந்த இரு அணி வீரர்களுக்கு வழங்கப்படும். அதேவேளை எஞ்சிய 1996 மோதிரங்கள் ரசிகர்களிடையே பகிர்ந்தளிப்பதற்கான விடயங்களாகவும் அவை வழங்கப்பட்டமை இங்கே முக்கியமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த முறை உலக கிண்ணத்தை ஸ்பெயின் கைப்பற்றியிருக்கிறது. எனவே அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்த செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்க்கலாம். எனவே முதலாவதாக நாங்கள் இந்த உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரினுடைய இறுதிப் போட்டியினுடைய சமரியை பார்த்திருந்தோம். அதேபோல இலங்கையில் தற்போது LPL போட்டிகள், லங்கா பிரிமியர் லீக் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய முடிவுகளை அல்ல, இந்த தொடரினுடைய மோசமான சம்பவங்கள் தொடர்பான விடயம் குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். போட்டி ஆரம்பிக்கும் முதலே மேட்ச் பிக்சிங் அல்லது ஆட்ட நிர்ணய குற்றச்சாட்டுக்காக ஒரு அணியினுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டு விளக்கம் வைக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் தான் இதனும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் பிரதான செய்தியாக வருகிறது. தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு, LPL ஆட்ட நிர்ணயம் 4 போட்டிகளில் சதி செய்ய
$300,000 ஜப்னா கிங்ஸ் அணி உரிமையாளர் உட்பட மூவருக்கு விளக்கமறியல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் மேட்ச் பிக்சிங் கேம்பிளிங் ரெகுலேஷன் ரிலேட்டட் டு கிரிக்கெட் இன் லிம்போ என்பதாக இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையும் அதுபான செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எல்பிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் ஆட்ட நிர்ணய சதியில் ஈடுபடுவதற்கு அணி வீரர்களை தூண்டியதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைதான மூவரும் இம்மாதம் 31 தேதி வரை விளக்கவரில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இம்மோசடி தொடர்பில் ஜப்னா கிங்ஸ் அணியின் இணை உரிமையாளரான இந்திய பிரஜை மனோஜ் மஞ்சோத் கல்ரா உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களே கைதாகியிருக்கிறார்கள். இச்சந்தேக நபர்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம மேற்படி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். விளையாட்டு தொடர்பான குற்றங்களை தடுக்கும் விசாரணை பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றில் ஆஜராகி இச்சம்பவம் தொடர்புடைய தொலைபேசி உரையாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றில் தெரிவித்திருக்கின்றார்கள். முறைப்பாடு சார்பாக நீதிமன்றில் உண்மையான விசாரணை அதிகாரிகள் எல்பிஎல் தொடரில் பங்கேற்ற பல வீரர்களை போட்டி முறைகேட்டில் ஈடுபடுமாறு சந்தேக நபர் தூண்டியிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கிணங்க பானுக ராஜபக்ஷ துனித் வெள்ளாளகே அவிஷ்க பெர்னாண்டோ உள்ளிட்ட சில வீரர்களிடம் போட்டியை காட்டிக் கொடுக்கும் யோசனை முன்வைக்கப்பட்டிருந்ததாக அந்த செய்திகளும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் எப்படியோ போலீசாருக்கு தெரிய வர அந்த விடயம் தொடர்பான சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில்தான் இந்த நபர் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இதனையடுத்து கொழும்பில் உள்ள ஃபான்ஸ்கபே என்ற இடத்தில் வீரர்களை சந்தித்த குறித்த சந்தேக நபர் 4 போட்டிகளில் ஆட்ட நிர்ணய சதியை மேற்கொண்டால் $300,000 அமெரிக்க டாலர்கள் வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இத்தொடர்பில் விளையாட்டு ஊழல் தடுப்பு விசாரணை பிரிவுக்கு சம்பந்தப்பட்ட வீரர்கள் தகவல் வழங்கியிருக்கிறார்கள். இதனையடுத்து அதிகாரிகளின் ஆலோசனைப்படி ஒரு போட்டிக்கு $50,000 அமெரிக்க டாலர்கள் கோரப்பட்டுள்ளது. இவ்விவகாரம் தொடர்பாக அனைத்து தொலைபேசி உரையாளர்களும் பதிவு செய்யப்பட்டதோடு காணொலி ஆதாரங்களும் சேகரிக்கப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்திருக்கிறார்கள். அவை முத்திரையிடப்பட்டு நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதலில் $120,000 பேசப்பட்ட பணப்பரிமாற்றம் பின்னர் $80 மில்லியன் குறைக்கப்பட்டு இறுதியில் $115 மில்லியன் இணக்கமிட்டப்பட்டிருக்கிறது. இதில் $95 மில்லியன் வழங்குவதற்காக கடந்த 16 தேதி கொழும்பு இலங்கை வங்கி தலைமையகத்திற்கு முன்பாக வந்த சந்தர்ப்பத்தில் 2 சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன்போது பணம் கொண்டுவரப்பட்டிருந்த கருப்பு நிற பையும் அதிகாரிகளால் நீதிமன்றில் சான்று பொருளாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் சந்தேக நபர்களை விளக்கமறியில் வைக்குமாறு விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சந்தேக நபரின் தரப்பில் நீதிமன்றில் ஆஜரான சட்டத்தரணி விடயங்களை முன்வைத்து சந்தேக நபர் எந்த ஒரு லஞ்சத்தொகையையும் வழங்கியதற்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என தெரிவித்திருக்கிறார். அத்துடன் சந்தேக நபர் இலங்கைக்கு கொண்டு வந்த பெருந்தொகை பணம் கிரிக்கெட் விளையாட்டின் மேம்பாட்டுக்காக செலவிடுவதற்கானது எனவும் அவருடைய சட்டத்தரணி வாதிட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் சம்பவம் தொடர்பாக தொடர்ந்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. எனவே சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே இலங்கை கிரிக்கெட்டை மேம்படுத்துவதற்காக இந்த பணம் கொண்டுவரப்பட்டதாக அவர்கள் சட்டத்தரணி கூறுகிறார்கள். இலங்கை கிரிக்கெட்டை மேம்படுத்துவதற்காக தான் எல்பிஎல் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த போட்டிகளுடைய ஆரம்பத்திலேயே வீரர்களை ஆட்ட நிர்ணயத்துக்கு தூண்டுவதற்கான முயற்சி மேற்கொண்டதான விவகாரத்தில் ஜப்னா கிங்ஸ் அணியினுடைய உரிமையாளர் இப்போது கைது செய்யப்பட்டு அவரோடு மேலும் மூவர் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி, திட்டமிட்ட வரி ஏய்ப்புக்கு எதிராக கடும் நடவடிக்கை, $400,000 அபராதத்தோடு கடும் தண்டனை என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வரி செலுத்துவதை திட்டமிட்டு தவிர்ப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக இறைவரி திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வரி செலுத்த வேண்டிய பொறுப்பு இருந்தும் அதனை திட்டமிட்டு தவிர்ப்பவர்கள், பதிவு செய்யாதவர்கள் அல்லது வரி அறிக்கைகளை சமர்ப்பிக்காதவர்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. 2026 ஜூன் 3 தேதி அன்று நடைமுறைக்கு வந்த இந்த உள்நாட்டு
வரி தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து இந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதான வரி அறவீடு தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இறைவரி திருச்சட்டத்தின் கீழ் உரிய கால அவகாசத்திற்குள் வரி செலுத்துவதை தவிர்ப்பவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர மேற்படி திணைக்களத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகத்திடம் பதிவு செய்ய தவறுதல், வருமான வரி அறிக்கைகள் அல்லது வருடாந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறுதல் ஆகியவையும் குற்றங்களாக கருதப்படுகின்றன. இந்நிலையில் முறையற்ற விதத்தில் வரி செலுத்துபவர்களுக்கு முதலில் முறையான அறிவித்தல் வழங்கப்படும். அறிவித்தல் வழங்கப்பட்ட நாளிலிருந்து குறைபாடுகளை சரி செய்ய வரி செலுத்துபவர்களுக்கு 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படும். இந்த 30 நாட்களுக்குள் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் அது குற்றமாக கருதப்படும். நீதவான் நீதிமன்றில் நடைபெறும் குறுகிய விசாரணையின் பின்னர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படுபவர்களுக்கு 4 லட்சம் ரூபாயும் மிகையில்லாத அபராதம் அல்லது 6 மாதங்களுக்கு குறையாத சிறை தண்டனை அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படலாம் என்பதும் அந்த செய்தியினை வரி கட்ட வேண்டியவர்கள் ஏய்ப்பு செய்யாமல் வரி கட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் தினகரன் பத்திரிகையிலிருந்து மக்களுக்கான செய்தி. நுகர்வோர் பாதுகாப்பு, பதப்படுத்தப்பட்ட பாலுக்கு புதிய தர நிர்ணயம் என்பதாக தலைப்பிடப்படுகிறது இன்றைய தினகரன் பத்திரிகையில். நுகர்வோர் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பதப்படுத்தப்பட்ட திரவ பாலில் அனுமதிக்கப்படும் அஃப்லடாக்சின் அளவுக்கு கடுமையான வரம்பை நிர்ணயிக்கும் புதிய பாதுகாப்பு தரநிலைகளை நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. நுகர்வோர் அலுவலக அதிகார சபையினுடைய வெளியிட்டிருக்கின்ற விசேடமான அறிவித்தலில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இலங்கையில் விற்பனை செய்யப்படும் அல்லது விநியோகிக்கப்படும் அனைத்து பதப்படுத்தப்பட்ட திரவப்பாலும் இலங்கை தரநிலை விதிமுறைகளுக்கு அதாவது SLS 1815 விதிமுறைகளுக்கு இணங்க இருக்க வேண்டும். மேலும் அதில் அஃப்லடாக்சின் அளவு 1 கிலோகிராமுக்கு 0.5 கிராம் மைக்ரோகிராம் அதாவது 0.5 மைக்ரோகிராம் என்ற உச்ச வரம்பை மீறக்கூடாது என்பதாகவும் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சவர்க்காரம் தயாரிப்பு தொடர்பான விடயத்திலும் இப்போது வரையறைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இலங்கையில் இந்த பதப்படுத்தப்பட்ட பால் விற்பனை செய்கின்ற போது அந்த பாலில் கலக்கப்படுகின்ற திரவங்களை மையப்படுத்தி அஃப்லடாக்சின் சொல்லப்படுகின்ற புற்றுநோயை உருவாக்கக்கூடியதாக கருதப்படுகின்ற இந்த விடயமானது பதப்படுத்துவதற்கான ஒரு பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. அதனை அளவு கூடுகின்ற போதுதான் புற்றுநோய் பிரச்சனை உருவாகும். எனவே இந்த அளவை மட்டுப்படுத்தி இப்போது நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை ஒரு விசேட அறிவித்தலை விடுத்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவலும் தினகரன் பத்திரிகையில். SLS தர சான்றிதழ் இல்லாத சுகாதார துவாய்கள் விற்பனைக்கு தடை என்பதும் இன்றைய தினகரன் பத்திரிகையின் செய்தி. இலங்கையில் தர நிர்ணய நிறுவனத்தினால் வழங்கப்படும் SLS 1732 மற்றும் SLS 1748 ஆகிய தர சான்றிதழ்களை கொண்டுராத சுகாதார துவாய்கள் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இதற்கிணங்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அல்லது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் SLS தரச்சான்றிதழ்களை கொண்டிராத சுகாதார துவாய்களை விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கமைய குறித்த தரச்சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டிராத சுகாதார துவாய்களை தயாரித்தல், பொதி செய்தல், விநியோகித்தல், போக்குவரத்து செய்தல், சேமித்தல், விற்பனை செய்தல் மற்றும் விற்பனைக்காக காட்சிப்படுத்தல் ஆகிய செயற்பாடுகள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி முதல் முழுமையாக தடை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் நுகர்வோர் தாம் கொள்ளனவு செய்யும் சுகாதார துவாய்களை செல்லுபடியாகும் SLS தரச்சான்றிதழ் குறியீடு காணப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபை மக்களை அறிவுறுத்தி இருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதற்கான மக்களுக்கு பாதுகாப்பான உணவாக இருக்கலாம் அல்லது உடையாக இருக்கலாம் அல்லது அவருடைய அன்றாட பாவனை பொருட்களை தரமானதாக வழங்குகின்ற நோக்கில் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அது ஒரு கட்டமாகத்தான் இப்போது இந்த சுகாதார துவாய்கள் அதே போல பாலினுடைய பதப்படுத்தல் விதிமுறைகள் உள்ளிட்ட அதே போல பயன்படுத்துகின்ற சவர்க்காரம் உள்ளிட்டவற்றுக்கான அவர்கள் அதில் பயன்படுத்தப்படுகின்ற ரசாயன பதார்த்தங்கள் தொடர்பான பல்வேறு கட்டுப்பாடுகள் தற்போது விதிக்கப்பட்டு வருகின்றமை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினகரன் பத்திரிகையிலிருந்து. கடல் வளங்கள் மாசடைவதை தடுக்கும் செயல்பாடு அரசாங்கம் தீவிர கவனம், அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கண்காணிப்பு கட்டமைப்புகள் என்பதாக
தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. கடல் மாசடைவதை தடுத்தல், சுற்றுச்சூழல் பாதிப்புகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் கடல் வளங்களை மாசுபடுத்திய கப்பல்களிடமிருந்து இழப்பீடு பெறும் சட்ட நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் டாக்டர் தம்பிக பட்டபதி தெரிவித்திருக்கின்றார். அபாயகரமான சரக்கு கப்பல்கள், எண்ணெய் குதங்களை ஏற்றி வரும் கப்பல்கள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டுவரும் கப்பல்களில் கடுமையான கண்காணிப்பு அமல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியின் போதே இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்திய பெருங்கடலில் அண்மை காலங்களில் கடல் வளம் மாசுபடும் பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இதனையடுத்தே இலங்கை இவ்விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறது. கடல் மாசடையும் சம்பவங்களை ஆரம்பத்திலேயே கண்டறியும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்படவுள்ளன. இதற்காக கப்பல் கண்காணிப்பு முறைமை உட்கட்டமைப்பில் அரசாங்கம் முதலிடவிருக்கிறது. இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படுத்தும் தரப்புகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவது தவிர கடல்சார் கழிவு முகாமைத்துவம் குறித்தும் அந்த நடவடிக்கைகளும் மேம்படுத்தப்படவிருப்பதாகவும் அமைச்சர் டாக்டர் தம்பிக்க பட்டமந்தி அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கடல் மாசு குறித்து பேசுகின்ற போது அடுத்து இப்போது உலகளவில் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற முக்கியமான விவகாரம் எல்நினோ நிலைமை தொடர்பான விவகாரம். அது குறித்தான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகைகள் தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எல்நினோவின் உச்சம் 2027 பிப்ரவரி வரை தொடரும், இரு மாதங்களில் 3 புயல்களுக்கும் வாய்ப்பு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம். அதேபோல இன்றைய அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இதனை அடிப்படையாக வைத்தே வெளியாகிறது. லபன வசரேதி பரபத்தல சுவாமிக்க அப்பதாவாக் ரட்டை ஆர்த்தி கேட்ட தேடி பலப்பேமாக் எத்திவிம இடக்கட சீட பணாகிட வெடி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டு காலம். அடுத்த வருடம் இந்த இலங்கைக்கு இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் அதற்கான வாய்ப்பு 150% காணப்படுவதாகவும் இது இலங்கையுடைய பொருளாதாரத்தில் தாக்கத்தை செலுத்துவதற்கான காரணியாக அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இன்றைய அருண பத்திரிகை சுட்டிக்காட்டியிருக்கிறது. எல்நினோ தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். தற்போது இந்து சமுத்திர வெப்ப சுட்டன் அதாவது ஐஓடி மற்றும் ஐஓடியானது 0.06 கெல்வினாக காணப்படுகிறது. எனவே இது வேகமாக அதிகரித்து வருகிறது. இது எதிர்வரும் 3 முதல் 4 வாரங்களில் நேர்மறையான நிலைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தற்போது இலங்கை உட்பட பல இந்து சமுத்திர பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் பகற்பொழுது வெப்பநிலை வெப்ப அலைக்குரிய நிலையை எட்டியிருக்கிறது. எல்நினோவின் உச்சம் எதிர்வரும் 2027 பிப்ரவரி மாதம் வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்திருக்கின்றார். இதுதொடர்பில் அவர் வெளியிட்டிருக்கின்ற ஊடக அறிக்கையில் மேலும் பல விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. மத்திய பசிபிக் சமுத்திரத்தில் மிக வலுவான எல்நினோ உருவாகிறது. இந்த எல்நினோவின் காரணமாக இந்து சமுத்திர வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. முதன் முதலாக இந்த அதிகரிப்பு வடமேற்கு இந்து சமுத்திர பிராந்தியத்தில் அதாவது மொசம்பிக் மற்றும் மடகாஸ்கருக்கு அண்மையில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக வடகில் பருவக்காற்று காலத்தில் இந்து சமுத்திரத்தின் சராசரி வெப்பநிலை 27.7 என்ற அளவிலேயே நிகழ்வதுண்டு. இந்த வெப்பநிலை அளவு அதிகரிக்கும் போதே தாளமுகங்கள் மற்றும் புயல்கள் தோன்றுவதும் உண்டு. இம்முறை எல்நினோவின் காரணமாக சராசரி வெப்பநிலையை ஓரளவு அதாவது கிட்டத்தட்ட 29.7 என்ற அளவில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடந்த 2 மாதங்களாக தொடர்ச்சியாக எந்தவிதமான நீர் மீள் நிரப்புகையும் இடம்பெறவில்லை, அதாவது மழை கிடைக்கவில்லை. கடந்த 9 நாட்களாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஆவியாக்கமானது மிக உயர்ந்தளவில் காணப்படுகிறது. இந்த மிக வலுவான எல்நினோவின் பாதிப்புகளை மீளவும் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது இது வடகிழக்கு மற்றும் மலையகத்தை உள்ளடக்கிய இலங்கையை முழுவதற்குமானது. 2026 செப்டம்பர் வரை அதிக வெப்பநிலை, மிக குறைவான மழைவீழ்ச்சி, நீர் பற்றாக்குறை அல்லது நீரியல் வறட்சி, வறட்சி அதன் தன்மையை பொறுத்து 4 வகைப்படும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த வளிமண்டல வறட்சி நிலை, விவசாய வறட்சி நிலை, நீரியல் வறட்சி நிலை, சமூக பொருளாதார வறட்சி நிலை, தற்போது நிலை மாதிரிகளின் அடிப்படையில் உருவாகியிருக்கும் எல்நினோவினால் வடகிழக்கில் வறட்சி மற்றும் வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன. ஏனெனில் எல்நினோ நீண்ட நாட்களுக்கான அதிக வெப்பநிலை வறட்சியையும் குறுகிய நாட்களில் அதிக மழை மற்றும் வெள்ள அழுத்தத்தையும் தன்னுள்ளே கொண்டிருக்கிறது. ஒரு விந்தையான வானிலை தோற்றப்பாடாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே
2026 அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு செறிவான மலைவீழ்ச்சி குறுகிய சில நாட்களில் கிடைக்கும் வாய்ப்பிருக்கிறது. நீண்டகால முன்னறிவிப்பின்படி இந்த நடவடிக்கையில் எடுக்கப்படுகிறது என்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த அடிப்படையில் இப்போது எல்னினோவானது எதிர்வரும் அடுத்த வருடம் வரை நீடிக்கவிருக்கிறது. எனவே இந்த எதிர்வரும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இது மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். கடுமையான வெப்பம், அதே போல மழை பெய்தால் கடுமையான மழை என்ற நிலைமை இப்போது இருக்கிறது. இதுகுறித்தும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை இருக்கிற வகையிலான இந்த நடவடிக்கைகள் இந்த செய்திகள் வந்திருப்பது நாங்கள் காணலாம். மேலும் பல செய்திகள் இடம்பெடுத்திருக்கிறது, அதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையோடு இருந்திருக்கின்றோம். இன்றைய தினம் தீவாயன பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி இடம்பெடுக்கிறது. ஜலாசவல ஜலமட்டம பகலட்ட ஜல விதுளிய பெரிமசுமின் பாவி தாக்கரான் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். தற்போது நீர்ப்பாசன குளங்கள் மற்றும் நீர்த்தங்களுடைய நீர்மட்டமானது குறைந்த மட்டத்துக்கு வந்திருப்பதாக அல்லது குறைவடைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் எல் எஸ் சூரிய பண்டார் அவர்கள் தெரிவித்திருப்பதாக செய்தி தொடர்கிறது. காரணமாக மக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதாக அவர் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார். எனவே இந்த கிட்டத்தட்ட நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டமானது 44 முதல் 45% வரை குறைவடைந்து காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே அக்டோபர் மாதம் ஆகும்போது பெரும்போக நெற்றைக்காக நீரை விநியோகிக்க வேண்டிய இருப்பதனால் இந்த காலப்பகுதியில் எழிநிலைமையும் இப்போது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அதிக மழை வீழ்ச்சிக்கான சாத்தியம் இருப்பதாக சொல்லப்படுகின்ற போதும் அந்த மழை கிடைக்காவிட்டால் இந்த நீர் பிரச்சினை மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் இதனை கவனத்தில் கொண்டு நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அவரால் முன்வைக்கப்படுகிறது. தற்போது இருக்கிற நிலைமை அடிப்படையில் மழை வீழ்ச்சி குறைந்த அளவுதான் பெறப்படுகிறது. காரணமாக நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் குறைவடைந்து வருகிறது. காரணம் வெப்பநிலை காரணமாக ஆவி அது அதிகரித்திருக்கிறது. எனவே நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், மின்சாரம் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது நீர்ப்பாசன திணைக்களத்தினால். திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து டெங்கு தொடர்பான விடயங்களும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வருகின்றன. இன்றைய அருண பத்திரிகையுடைய செய்தி, டெங்கு வெளந்தி கெதர வெடக்கரண கதுன் மியாம வெடிவிழா டெங்கு மருதன எகக்கைய என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். டெங்கு தொற்றுக்குள்ளாகி வீடுகளில் பணியாற்றுகின்ற பணிப்பெண்கள் உயிரிழக்கின்ற அளவு அதிகரித்து வருவதாக இன்றைய தினம் டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்த தகவலை மையப்படுத்தி அருண பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதுவரை டெங்கு தீவிரமடைந்த நிலையில் 53 பேர் விழுந்திருக்கிறார்கள். 75,321 பேர் டெங்கு நோய்க்கு உள்ளாகி இருப்பதாக அந்த செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காலம். இதுகுறித்து இந்த வீட்டு வேலைக்கு பெண்களை வைத்திருக்கின்றவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும், உங்களுடைய சுற்றாலை தொடர்பாக நீங்களும் கவனப்படுத்த வேண்டும் என்பது முக்கியமான செய்தி. குறிப்பாக இந்த டெங்கு நோய்க்கு தொற்றுக்குள்ளாகி வைத்தியசாலையில் இருக்கின்ற பெண்களில் அதிகளவானோர் வீட்டு வேலைக்காக அல்லது பணிப்பெண்களாக வருகின்றவர்கள் தான் அதிகம் இருப்பதாக டெங்கு ஒழிப்பிரிவினுடைய பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர் அவர்கள் தெரிவித்த தகவல் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே டெங்கு மரணங்கள் தற்போது 53 அதிகரித்திருக்கின்றன. அதுகுறித்தான செய்திகளும் முக்கியமாக இருக்கிறது. அதிகரிக்கும் டெங்கு உயிரிழப்புகள் நோயாளர் எண்ணிக்கையும் 75,000 கடந்தது என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்படப்படுகிறது. நாட்டில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்த எண்ணிக்கை 53 உயர்வந்துள்ள அதேவேளை உயிரிழந்த நோயாளிகளின் எண்ணிக்கை 37 பெண்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் இதுவரை அடையாளம் காணப்பட்ட டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையும் 75,000 கடந்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கிறது. நாடளாவிரதியில் ஜனவரி 1 முதல் நேற்று முன்தினம் வரையான காலப்பகுதியில் மாத்திரம் சுமார் 75,321 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இம்மாதத்தில் கடந்த 18 19,943 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் டெங்கு நோயாளர் எண்ணிக்கை நாளாந்தம் வெகுவாக அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 53 உயர்ந்துள்ளதோடு டெங்கு பரவலை கருத்தில் கொண்டு 162 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த டெங்கு அபாயம் அதிகமாக உள்ள பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு பொது சுகாதார பரிசோதனைகள் தொடர்ச்சியாக மேற்கொண்ட இந்த நடவடிக்கை காரணமாக கொழும்பில் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்ற வீதம் சற்று குறைவடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இதனை தொடர்ந்தும் பேணுவதற்கு தொடர்ச்சி

வழியாக மக்கள் தங்களுடைய சுற்றாடல் குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதும் இங்கே முக்கியமான தகவலாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அதே வேளையில் இந்த உங்களுக்கு காய்ச்சல் அல்லது 3 நாட்களுக்கு மேல் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் எடுத்தால் டெங்குக்கான அறிகுறி தென்படும் பட்சத்தில் சிலர் தங்களுடைய பாரம்பரிய டெங்குக்கு என்று மருத்துவம் செய்வதற்காக பாரம்பரியமான முறையில் மருத்துவங்களை செய்து வருகிறார்கள். எனவே அவ்வாறானவர்கள் அதிக அளவில் இந்த பகுதிக்கு வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்படுவதான ஒரு தகவல் இருப்பதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. அவ்வாறான விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுக்கிறது. காரணம், அவ்வாறான விடயங்களை செய்து நோய் தாக்கத்தினை உச்சமடைய செய்து வைத்தியசாலை கொண்டு வருகின்ற போது அது மிகவும் பாரதூரமான பிரச்சனையாக இருக்கும் என்பதாகவும் அவர்கள் கோரிக்கை முன்வைத்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இந்த காலப்பகுதியில் அதிக அளவு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற செய்தி, முன்னாள் போலீஸ் மாதிபர் சி டி விக்ரமத்தினுடைய மரணம். அவருடைய இறுதிக்கிரிய இன்று இடம்பெறப்போவதான செய்திகள் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் சி டி விக்ரமரத்னவின் இறுதி கிரியைகள் இன்று என்பதாக தலைப்பிடும். அதேவேளை இன்றைய திவயின பத்திரிகை போலீஸ் உத்தமாச்சாரம் எது, இடப்பு போலீஸ் பதி சி டி விக்ரமரத்ன அத நிக்மையாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதற்கான முழுமையான அரச மரியாதையோடு அவருக்கான இந்த இறுதி கிரியை இடம்பெறப்போவதாகத்தான் அந்த செய்திகள் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே துப்பாக்கிச்சூடு காரணமாக உயிரிழந்த இலங்கையின் 35வது போலீஸ் மாதிபரான முன்னாள் போலீஸ் மாதிபர் சந்தன தீபால் விக்ரமரத்னவினுடைய பொது உடலுக்கான இறுதி கிரியைகள் போலீஸ் மரியாதையோடு இன்று திங்கட்கிழமை பொருளை பொது மயானத்தில் நடைபெறவிருக்கின்றது. மாலம்பே தலாக என பராக்கிரம மாவட்டத்தில் அமைந்துள்ள அவரது வீட்டில் வைத்து கடந்த 17ஆம் தேதி காலை முன்னாள் போலீஸ் மாதிபர் துப்பாக்கிச்சூட்டு காயங்களோடு மீட்கப்பட்டு முள்ளேரியா கொழும்பு கிழக்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். எனவே அவர் தனது மெய் காவலின் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். இதேவேளை உயிரிழந்த முன்னாள் போலீஸ் மாதிபரின் உடற்கூற்று பரிசோதனையில் திறந்த தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டதோடு உடல் பாகங்கள் மற்றும் அவர் பயன்படுத்திய 9mm ரக துப்பாக்கி என்பன நீதிமன்றத்தினூடாக அரச பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் குறித்து மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவு மற்றும் மாலம்பை போலீசார் இணைந்து இரு விசேட போலீஸ் குழுக்களூடாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இதற்கமைய அவரது மனைவி மற்றும் 3 மெய் பாதுகாவலர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனது மகன் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற விவகாரம் ஒன்றில் காரணமாக அவர் கடும் மன உளைச்சல் இருந்ததாகவும் அந்த செய்தி வருகிறது. அவரது மனைவி வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அத்தோடு சம்பவத்துக்கு முன்னர் அவரை சந்திக்க வந்த நபர்கள் குறித்தும் இல்லத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டும் விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றன என்பதும் இங்கே முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இனி அவருடைய இறுதிக்கிரியை இந்த தினம் போலீஸ் மரியாதையோடு இடம்பெறப்போகிறது பொருளையில் என்பதும் அந்த செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்த ஒரு கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பொன்று தருகிறது. தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் இணைவு கூட்டணி அல்ல, மக்களின் பிரச்சனைகளுக்கான பொது மேடை என மனோ எம்பி அறிவிப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியில் நாங்கள் இணைந்து செயலாற்றவில்லை, ஐக்கிய மக்கள் சக்தி முன்னணியிலேயே நாங்கள் செயலாற்றி வருகின்றோம், தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் இணைவு கூட்டணி அல்ல, அது ஒரு பொது மேடை என்று தமிழ் நுட்ப கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இடம்பெறும் சந்தேகத்துக்கிடமான மரணங்கள் குறித்து ஆராய்ந்து உண்மையை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் இந்த அரசாங்கத்துக்கு இருப்பதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். கபில சந்திரசேனவின் உயிரிழப்பின் பின்னர் ரங்க திசாநாயக்க ராஜபக்ஷ என்ற அதிகாரி உயிரிழந்தார். தற்போது முன்னாள் போலீஸ் மாதிபர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த உயிரிழப்புகள் விவாதத்துக்குரிய சந்தேகத்துக்கிடமான மரணங்கள் உண்மை என்னவென்பதை தேடி நாட்டுக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. சமூக வலைதளங்களுக்கு இதில் தலையிடக்கூடாது, இதற்கு சட்டமே தீர்வு கூற வேண்டும் என்பதாகவும் மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பது காணலாம். எனவே இந்த விடயங்களை மையப்படுத்தி அவரும் பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே சமூக வலைதளங்கள் ஊடாக இதற்கான விடயங்கள் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்பதான விடயங்களை தவிர்த்துவிட்டு சட்டத்தின் ஊடாகவே அதற்கான முடிவுகள் கிடைக்கப்பெற வேண்டுமே தவிர சமூக வலைதளங்களின் ஊடாக அல்ல என்பதாகவும் இந்த விடயங்களை மையப்படுத்தி மனோ கணேசன் எம்பி அவர்கள் தெரிவித்திருப்பதாக செய்தி தொடர்கிறது. அடுத்து நீதிபதி யசந்த கோதாகுடா அவர்கள் நேற்று தெரிவித்த ஒரு கருத்தும் முக்கியமான தகவலாக இன்றைய தமிழன் பத்திரிகையில் வருகிறது. ஏனைய பத்திரிகைகளும் தொடர்பான செய்தியில் நாங்கள் பார்த்திருந்தோம். சமூக வலைதளங்களால் நீதித்துறைக்கு சவால், இது துரதிருஷ்டவசமான நிலை என்கிறார் உயர் நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோதாகுடா என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு
தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சமூக வலைதளங்களின் செயல்பாடுகள் துரிசுவசமாக கரு சுதந்திரம் மற்றும் பேச்சு சுதந்திரத்தை மதிக்கும் எம்ஐ போன்ற நாட்டில் நீதித்துறை சவாலாக மாறியிருப்பதாக, குறிப்பாக அரசியல் தாக்கம் கொண்ட சம்பவங்கள் மற்றும் அரசியல் அடையாளம் கொண்ட சம்பவங்கள் தொடர்பான வழக்குகள் தொடர்பில் சமூக ஊடகங்கள் நோக்கும் விதமும் அவர்களால் இவற்றுக்கு வழங்கப்படும் விளக்கங்களும் சவாலாக மாறியிருப்பதாகவும் உயர் நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோதாகோட தெரிவித்திருக்கின்றார். சட்டத்தரணி விஜித்தரகவினால் எழுதப்பட்ட பிணை தொடர் சட்டம் என்ற தலைப்பிலான நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நேற்று முன்தினம் கொழும்பில் இந்த வெளியீட்டு விழா இடம்பெற்றது. ஏதாவது ஒரு சம்பவம் தொடர்பில் ஊடகங்களில் அதிக கவனம் செலுத்தப்படும் போது அது மிகவும் சிக்கலான விடயமாக மாறிவிடும். பேணை மை தீரும் வரை நாளாந்தம் கடமையாற்றுவதற்கிடையில் தமது உத்தரவுகளின் 85% பொறுப்புள்ள தீர்ப்பொன்றை வழங்கும் போது நபர் ஒருவருக்கு பிணை வழங்குவதா அல்லது அவரை விளக்கமறையில் வைப்பதா இல்லையா என்று தீர்மானிப்பது மிகவும் சிக்கலுக்குரிய தீர்க்கமானதாக இருக்கும். நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்படுவது என்பது அவரின் உரிமைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயம். கைது செய்யப்பட்டு 24 மணி நேரம் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதும் அவர்களின் உரிமையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் விடயமாகும். மேலும் அதே நபரை விளக்கமறையில் வைப்பது என்பது அவரின் அடிப்படை உரிமைகளில் மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகும். இந்த விடயங்கள் தொடர்பில் மிகவும் ஆழமாக ஆராய்ந்து தம்மிடமுள்ள மிகவும் வரையறுக்கப்பட்ட காலத்துக்குள் சரியான தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டும். இது சவாலுக்குரிய விடயம். வேறு காரணிகளினால் இந்த சவால் மேலும் அதிகரிக்கிறது. முதலாவது காரணம், நீதிமன்றத்தின் முன்னிலையில் இரு தரப்பினரே இருப்பார்கள். அதாவது முறைப்பாடு செய்த போலீஸ் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர் சார்பில் ஆஜராகும் சட்டத்தின் முடிவொன்றை எடுக்க முடியும் என்பது தொடர்பில் அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். சந்தேக நபருக்கு எதிரான வழக்கை உறுதிப்படுத்தும் செயற்பாடு இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என்பது தொடர்பிலும் அவர்களுக்கு புரிதலில்லை. மேற்குறிப்பிட்ட போன்று தனக்கு அநீதி செய்தவரையே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் என்பதை வழக்கு விசாரணைக்கு முன்பே அவர்கள் தீர்மானித்திருப்பார்கள். பாதிக்கப்பட்ட தரப்பின் நிலைப்பாட்டுக்கமைய சந்தேக நபரை விளக்கமறையில் வைப்பதே அவருக்கான தண்டனையாக இருக்கும் என்பதே அவரின் எதிர்பார்ப்பாக இருக்கும். இன்னும் ஒரு தரப்பினர் பொதுமக்களில் ஒரு தரப்பினர் ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களை மற்றைய சந்தேக நபருக்கு உணர்ச்சி பூர்வமான நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்துவார்கள். எனவே விசேடமாக அரசியல் தாக்கம் கொண்ட சம்பவங்கள் மற்றும் அரசியல் அடையாளம் கொண்ட சம்பவங்கள் தொடர்பில் இவ்வாறு நிலைமை ஏற்படும். இது மிகவும் குழப்பமான நிலைமையாக இருக்கும். எனவே இது மிகவும் குழப்பமான நிலை. வழக்கு விசாரணையாளர்கள் பின்பற்ற வேண்டிய எழுத்துப்பூர்வமான சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றன. பிரதானமாக பிணை சட்டம் உள்ளிட்ட மேலும் சில முக்கியமான சட்டங்களும் இருக்கின்றன. இதற்கு மேலதிகமாக இந்த சட்டங்களை ஒழுங்குபடுத்திய பாராளுமன்றத்தின் எதிர்பார்ப்பு அவர்களின் மனதில் இருக்கும். நீதிமன்றம் என்ற அடிப்படையிலும் வழக்கு விசாரணையாளர் என்ற அடிப்படையிலும் ஏதாவது ஒரு சட்டத்தை விளக்கப்படுத்த பாராளுமன்ற எதிர்பார்ப்பு தென்படுவது போல் செயற்பட நாங்களும் கடைபெற்றிருக்கின்றோம். ஏற்கனவே கூறியது போன்றும் இலங்கை பொதுச்சட்ட சம்பிரதாயங்களை பின்பற்றும் நாடு என்ற அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்படும் வழக்கு தீர்ப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு விளக்கங்கள் மற்றும் பல்வேறு நிலைப்பாடுகள் என சகலவற்றையும் பிணை உத்தரவு கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் வழக்கு எழுதும் குறுகிய சந்தர்ப்பத்திலேயே என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக கரு சுதந்திரம் மற்றும் பேச்சு சுதந்திரத்தை மதிக்கும் இமை போன்ற நாட்டில் இன்னும் ஒரு சவால் எழுந்திருக்கிறது. அதாவது சமூக ஊடகங்கள் இதனை நோக்கு விடயம் சவாலாக மாறியிருக்கிறது. அவர்களால் இவற்றுக்கு வழங்கப்படும் விளக்கங்களும் சவாலாக மாறியிருப்பதாகவும் நீதிபதி யசந்த கோதாகோட தெரிவிக்கிறார். எனவே இந்த நீதிபதிகளுக்கு ஒரு வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு வருகின்ற போது அல்லது சந்தேக நபர் ஒருவர் நீதிமன்றில் ஆஜர்படுத்துகின்ற போது இருந்து அவர்கள் தொடர்பான வழக்கு விசாரணை நிறைவடையும் வரையிலான சவால்கள் சமூகம் அந்த வழக்கு குறித்து இருவேறு தரப்பினர் இருவேறு விதங்களில் சிந்திக்கின்ற விடயங்கள், இதற்கு வேறுதயமாக மூன்றாம் தரப்பாக சமூக வலைதளங்களில் இது தொடர்பான விடயங்கள் பேசுபொருளாக மாறுகின்ற விடயங்கள் குறித்தும் இருக்கின்ற சவால்கள் குறித்து நீதிபதி இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி இருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான விடயங்களாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்த இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைமைச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம்.
ஓய்வு வயதை அதிகரிக்கும் முயற்சியை கைவிடுங்கள். நீதியரசர்கள் நீதிபதிகள் விவகாரம் துறவில் அரசாங்கத்திடம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் கோரிக்கை என்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது போன்ற அரசியலமைப்பு ரீதியான மாற்றங்கள் அவசரமாகவோ அல்லது அரசியல் தேவைகளுக்காகவோ செயற்படுத்தக்கூடாது. ஜனநாயகம் சீர்குலைவது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறான முயற்சிகளை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ரஜீவ் அமரசூரி தெரிவித்திருக்கின்றார். இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற இலங்கை இளம் சட்டத்தரணிகள் சங்கத்தின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது போன்ற மாற்றங்கள் அவசரமாகவோ அல்லது அரசியல் தேவைகளுக்காகவோ செய்யக்கூடாது. முறையான மாற்றம் என்ற விடயம் குறித்து நானும் போராட்ட காலத்தில் கவனம் செலுத்தினேன். அக்காலத்தில் நான் சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் பதவியிலிருந்து விலகி ஒரு சுயாதீன தொழில் முறையாளராகவே செயற்பட்டேன். நானும் காலிமுகத்தில் மேடையில் சில தடவைகள் உரையாற்றியிருக்கின்றேன். நமது நாடு வீழ்ந்திருந்த படுகொலிலிருந்து மீட்டெடுக்கும் பயணம் மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்தில் நானும் இருந்தேன். கடந்த 70 வருடங்களாக நமது நாட்டில் சில முன்னேற்றங்கள் இருந்தன. ஆப்பிரிக்க நாடுகள் அல்லது இந்தியாவுடன் ஒப்பிடுகையில் நாம் முன்னிலையில் இருக்கின்றோம். நமது இலவச கல்வி மற்றும் சுகாதார சேவை மீது எமக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நமக்கு பிரச்சனைகளும் இருந்தன. ஊழல் மற்றும் நிறுவன ரீதியான திறமையின்மை நமக்கு பெரிய இழப்பாக அமைந்திருந்தன. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நல்ல ஊதியம் வழங்கப்பட வேண்டும். இல்லையெனில் திறமையானவர்கள் அரசியலுக்கு வர மாட்டார்கள். அரசியலமைப்பு வாதம் என்பது ஜனநாயகத்தின் ஊடாக மனித உரிமைகளை நசுக்கப்படுவதை தடுக்கும் ஒரு பாலம் போன்றதாகும். ஜனநாயகம் சீர்குலைவது குறித்தும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது போன்ற அரசியலமைப்பு ரீதியான மாற்றங்கள் அவசரமாக அல்லது அரசியல் தேவைகளுக்காகவோ செய்யப்படக்கூடாது. நீதித்துறை சுதந்திரமாக செயற்பட வேண்டும். யார் ஆட்சி இருக்கிறார் என்பது எமக்கு முக்கியமல்ல என்பதாகவும் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த விடயங்களுக்கு அமைச்சர் அர்ஷன் நாணேக்கார் அவர்கள் பதில் வழங்கியிருக்கிறார். இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. பதவிக்காலத்தை நீடிக்கும் முடிவு எடுக்கப்படவில்லை. பிரதமர் நீதியரசர் உட்பட நீதியரசர்களின் விவகாரம் குறித்து நீதி அமைச்சர் அர்ஷன் நாணேக்கார தகவல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. பிரதமர் நீதியரசர் உட்பட நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு அரசாங்கம் உத்தியோகபூர்வமான தீர்மானத்தை எடுக்கவில்லை. பதவிக்காலம் குறித்து பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் ஆராயப்படுகின்றன. எதிர்க்கட்சியினரே தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அர்ஷன் நாணேக்கார தெரிவித்திருக்கின்றார். அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பில் தற்போதைய பிரதான பேசுபொருளாக உள்ள பிரதம நீதியரசர் மற்றும் நீதியரசர்களின் பதவிக்கால நீடிப்பு தொடர்பில் வினவிய போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீதிமன்றத்தின் சுயாதீனத்துக்கு அச்சுறுத்தல், சட்டவாட்சி கோட்பாட்டுக்கு அச்சுறுத்தல் என்று குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கான எவ்வித அடிப்படை காரணங்களும் முன்வைக்கப்படவில்லை. நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மை பற்றி அரசாங்கத்துக்கு பாடம் கற்பிப்பவர்கள் ஒரு சிலர் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் பிணையில் இருக்கிறார்கள். முன்னாள் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாநாயக்கவின் வீட்டுக்கு கல்லெறிந்தவர்களும் இன்று நீதித்துறை சுதந்திரம் பற்றி பேசுகிறார்கள். நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு தொடர்பான நடவடிக்கைகளில் நீதி சேவை ஆணைக்குழுவை முன்னிற்கிறது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் பதவியில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களைப் போன்று ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரின் தனிப்பட்ட விருப்பத்துக்கமைய நீதியரசர்கள் நியமிக்க முடியாது. அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியுடன் மாத்திரமே ஜனாதிபதியினால் குறித்த நியமனங்களை வழங்க முடியும். எதிர்க்கட்சியினர் இன்று நீதித்துறை சுதந்திரம் பற்றி பேசுவது வேடிக்கையாக உள்ளது. நீதித்துறை சுயாதீனமாகவே செயற்படுகிறது. வழக்கு விசாரணைகள் மற்றும் விசாரணைகளுக்குரிய வசதிகள் போதுமான அளவில் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் கிடப்பில் போடப்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நீதிமன்றம் உரிய தீர்ப்பினை வழங்குகிறது. இதில் என்ன பிரச்சனை உள்ளது? வழக்கு விசாரணைகள் துரிதமாகியுள்ளதால் ஊழல்வாதிகளும் குற்றவாளிகளும் படுகொலையாளிகளும் இன்று அச்சமடைந்திருக்கிறார்கள். ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகிறார் என்பதாகவும் அமைச்சர் அர்ஷன் நாணேக்கர் அவர்கள் தெரிவித்த தகவலும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். ரஷ்யா புறப்பாடு பிரிலா பல புரிது சேவக இங்கேட்டா பிளியமாக் ரஜே சேவக்கியான்ட்டு வசர திகக்க சேவா திகுவாக் போலீஸ் ஹிங்கா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். தற்போது அரச சேவையில் காணப்படுகின்ற இந்த வெற்றிடங்கள் நிரப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்ற அதே வேளையில் அரச ஊழியர்களுடைய இந்த ஓய்வு பெறும் வயது எல்லையை மேலும் 2 வருடங்களுக்கு நீடிப்பதற்கான ஒரு யோசனை குறித்தும் ஆராயப்பட்டு வருவதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். அரச ஊழியர்களுக்கு 2 வருட சேவை நீடிப்பு, 1.5 லட்சத்துக்கு மேல் வெற்றிடம் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் சிரேஷ்ட மற்றும் தொழில்முறை மட்டங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுத்துறை ஊழியர்களுக்கு 2 வருட சேவை நீடிப்பை மேலும் 1 நீடிப்புக்கான விருப்பத் தெரிவுடன் வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக சிரேஷ்ட அரசாங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். சமீபத்திய ஆண்டுகளில் பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகளவில் வீழ்ச்சியை கண்டுள்ள மருத்துவ ஆலோசகர்கள், அறிவியல் சேவைகள் மற்றும் விசேட சேவைகள் உள்ளவர்களை இது உள்ளடக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அரசுறைக்கு அவசியமானவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அவர் தெரிவித்திருக்கின்றார், எனினும் இந்த நீடிப்பு கட்டாயமானது அல்ல. தொடர்ந்து பணியாற்ற விரும்புபவர்கள் சேவை நீடிப்பை கோரலாம். பொது சேவையில் இணைவதற்கு பலர் விரும்பினாலும் விசேட சேவைகளுக்கு குறிப்பாக தொழில்நுட்பத் துறைகளில் உள்ள பணிகளுக்கு விண்ணப்பங்கள் கோரப்படும் போது மிக குறைவானவர்களை விண்ணப்பிக்கின்றார்கள். இதனால் அரச பகுப்பாய்வாளர் திணைக்களம் போன்ற சில முக்கியமான அரசு இணைக்களங்களில் பணியாற்ற பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமான பணிகள் முடங்கியிருக்கின்றன என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். சமீபத்தில் திணைக்களத்தில் உள்ள 100 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்ட போதும் 70 விண்ணப்பங்கள் மட்டுமே கிடைத்திருந்தன. புதிய பணியமர்த்தல்களை விட ஓய்வு பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் பல இடங்களில் பணியாளர் பற்றாக்குறை தேக்க நிலையிலும் காணப்படுகின்றன. இது பொதுமக்கள் அரசு சேவைகளை பெறச் செல்லும் போது அவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுகிறது என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார். தற்போதைய அரசுறையில் 120,000 வெற்றிடங்கள் நிலவுவதாகவும் இவற்றை நிரப்ப அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். போலீஸ் திணைக்களத்தில் 40,000 வெற்றிடங்களோடு கடுமையான பணியாளர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். போலீஸ் சேவையில் உள்ளவர்களுக்கும் ஆரம்பத்தில் 2 ஆண்டுகளுக்கு அரசாங்கம் சேவை நீட்டிப்பை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். உயர்நீதிமன்றம் மற்றும் மேல்முறை நீதிமன்ற நீதியில் ஓய்வு பெறும் வயது நடிப்பது குறித்தும் அரசாங்கம் பரிசு வரும் வேளையிலேயே அரசுறை அதிகாரிகளுக்கு இந்த சேவை நடிப்புக்கு வந்திருக்கிறது. நீதிபதிகள் வயது நடிப்பு நடவடிக்கையானது பலரது எதிர்ப்புகளிடம் சர்ச்சையை ஏற்படுத்திவிடையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே இவ்வாறு இருக்கதான் இப்போது அரசாங்க ஊழியர்களுடைய பதவி காலத்தில், அதாவது விரும்பினால் மேலும் 2 வருடங்கள் என்ற இரு தவணையில் அவர்களுக்கான நீடிப்பை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே விரும்பினால் அவர்கள் இருக்கலாம், இல்லை என்றால் போகலாம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான இந்த 2 வருட கால மேலதிக வயது நீடிப்பு தொடர்பான விடயங்கள் குறித்தும் அரசாங்கம் காணொலி எடுத்திருப்பதாக ஒரு அதிகாரியை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, அவசர சந்திப்புக்காக தொலைபேசி ஊடாக சஜித்தை அழைத்த நாமல் தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலையை நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் பங்களிப்புடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். எனவே இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் இந்த சந்திப்பு இப்போது இந்த ஒரு கோரிக்கையான அவசர சந்திப்புக்கான கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இந்த கலந்துரையாடலை விரைவாக நடத்துமாறு நாமல் ராஜபக்சே தொலைபேசி ஊடாக எதிர்க்கட்சி தலைவரிடம் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். தான் யாழ பகுதியில் தங்கியிருப்பதால் எதிர்வரும் 23ஆம் தேதி சந்திப்பை நடத்தலாம் என சஜித் பிரேமதாஸ் அறிவித்ததை அடுத்து இதற்கான திகதி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதி சந்திப்பு இடம்பெறப் போகிறது. இதேபோல இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் அரசை வீழ்த்துவதற்கு நாமலோடு சேரமாட்டோம் மரிக்கார் எம்பி கூறுகிறார் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்படுகிறது. அரசாங்கத்தை வீழ்த்தும் போராட்டத்தில் பொதுஜன பெரமுனவோடு இணைந்து செயற்படுவதற்கு தனிப்பட்டது எனக்கு உடன்பாடு இல்லை, அவ்வாறான இடத்தில் நான் இருக்கப் போவதும் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று நிகழ்வு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதிலே நீடிப்பதற்கு அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிராக பொதுஜன பெருமனவோடு இணைந்து செயற்படுவதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அரசாங்கத்தை வீழ்த்தும் போராட்டத்தில் அவர்களோடு இணைந்து செயற்படுவதற்கு உடன்பாடு இல்லை. தற்போது ஆட்சியில் இருக்கும் இடதுசாரி அரசாங்கத்தை வீழ்த்துவதாக இருந்தால் வலதுசாரி கட்சி ஒன்றுதான் வர வேண்டும். அதற்காக வலதுசாரிகளை ஒன்றிணைப்பதே எமது நோக்கமே தவிர எமது அரசியல் அடையாளங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என்றாலும் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகளை வீழ்த்துவதற்கான அல்லது அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான எங்களுடைய முயற்சியில் நாங்கள் இது பொதுஜன பெருமனவை சேர்த்துக் கொள்ளப் போகிறோம் என்பதாகத்தான் எஸ் எம் மரிக்கார் அவர்கள் தெரிவித்த தகவலை மேற்கோள் காட்டி இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். அடுத்து இன்று தினம் குற்றச்செயல்கள் தொடர்பான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் மாத்தறையில் கோர விபத்து, ஒருவர் உயிரிழப்பு, ஆறு பேர் வைத்தியசாலையில் அனுமதி என்பது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் செய்தி. மாத்தறை வெள்ளமடம பகுதியில் நேற்று பிற்பகல் லொரியுடன் டிபெண்டர் ரக வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மேலும் ஆறு பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். தேவந்தரவிலிருந்து மாத்தறை நோக்கி சீமந்து ஏற்றி பயணித்த லொரி ஒன்றும் மாத்தறையிலிருந்து தேவந்தர நோக்கி பயணித்த டிபெண்டர் ரக வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியே இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. இதன்போது டிபெண்டர் வாகனத்தில் ஏழு பேர் பயணித்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். மேலும் டிபெண்டர் வாகனத்தின் சாரதி சம்பவ இடத்தில் இருந்ததோடு காயமடைந்த இணைய ஆறு பேர் இருவர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி. போலீஸ் அதிகாரியை தாக்கிய சந்தேக நபர் மீது துப்பாக்கிச் சூடு, காயமடைந்த நபர் கழுபவில வைத்தியசாலையில் அனுமதி என்பதாக இன்னும் ஒரு தகவல் வருகிறது. பிளியந்தலை பொகுந்தர பகுதியில் நேற்று வீரர்கள் ஆயுதங்களோடு அத்துமீறி நுழைந்து தாக்கி தப்பிச் சென்ற நான்கு சந்தேக நபர் இருவரை போலீசார் பிடிக்க முயன்ற போது போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒருவரை கூறி ஆயத்தால் தாக்கிய சந்தேக நபர் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார்கள். இந்நிலையில் சம்பவத்தில் காயமடைந்த சந்தேக நபர் கழுபவில வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பொகுந்தர ஓ பி பெரேரா மாவட்டத்தில் உள்ள வீடொன்றில் இரு மோட்டார் சைக்கிளில் ஆயுதங்களோடு வருகை தந்த நான்கு சந்தேக நபர்கள் வீட்டிலிருந்தவர்களை தாக்கி வீட்டையும் சேதப்படுத்தி அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். மேற்படி சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து பிளியந்தலை நோக்கி சென்று கொண்டிருந்த போது பிளியந்தலை பொகுந்தர வீரசிங்க மாவட்ட பகுதியில் குறித்த நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் முயற்சிகளை மேற்கொண்ட போதுதான் இந்த கூறி ஆயத்தில் அவர்கள் போலீசாரை தாக்க முயன்ற போது போலீசார் சந்தேக நபர் மீது துப்பாக்கி முறையை மேற்கொண்டிருப்பதாகவும் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். மோட்டார் சைக்கிளில் வருகைத்தவர்கள் துப்பாக்கிச் சூடு, திகவிடை பொது மயானத்தில் பாதுகாவலர் காயம் என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் வருகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தெஹிவளை கல்கிசை பொது மயானத்துக்கு நேற்று மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த சந்தேக நபர்கள் இருவரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மயானத்தின் பாதுகாவலர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெஹிவளை பகுதியில் பிரதான வீதிக்கரையில் அமைந்துள்ள நிசல செவன பொது மயானத்துக்கு நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிறகு மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த சந்தேக நபர் இருவர் இவ்வாறு துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். பொது மயானத்தின் வாயிலில் அருகில் மோட்டார் சைக்கிள் நிறுத்தி உள்ளே சென்ற சந்தேக நபர்கள் இவ்வாறு அங்கிருந்த காவலாளி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருப்பதாகவும் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலிருந்து. நெடுந்தீவு கடலில் இந்திய மீனவர்கள் அட்டகாசம், 2 கோடி ரூபாவுக்கும் மேற்பட்ட வலைகள், கடல் உணவுகள் அபகரிப்பு, கண்டும் காணாமல் இருந்த இலங்கை கடற்படையினர் என்பதாக இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை தலைப்படுகிறது. பாரிய இழுவைமடி படகில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை அதிகாலை யாழ் நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்கள் 40 வரையிலான சிறிய ரக படகுகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த நெடுந்தீவு நைனாத்தீவு புங்குடுதீவு பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களின் படகுகளை சேதமாக்கி சுமார் 2 கோடி ரூபாய் அதிக பெருமதியான மீன்பிடி வலைகளையும் கடல் உணவுகளையும் அள்ளிச் சென்றிருப்பதாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். நேற்று அதிகாலை 3 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக அந்த மீனவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களின் காரைக்கால் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட இழுவைப்படை படகு இந்த கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கை ஈடுபட்டிருந்த சிறிய ரக படகுகளை மோதி சேதப்படுத்தியதோடு மீன்பிடி வலைகள் கடல் உணவுகளையும் அள்ளிக்கொண்டு அங்கிருந்து வேகமாக தப்பியோடியிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பிடிக்கிறது. ஐதேக முன்னாள் உறுப்பினருக்கு விளக்கமறியல் என்பதாக தினகரன் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பு புறக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 6 புடவைக்கடை வர்த்தகர்களிடம் சுமார் 11 கோடி ரூபாய் நிதி மோசடி செய்ததாக கூறப்படும் முன்னாள் ஹொரணை ஐக்கிய தேசிய கட்சியின் நகரசபை உறுப்பினர் ரேணுகா தமயந்தி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பணம் பெற முடியாத காசோலைகளை வழங்கி, அதாவது பவுன்ஸ் செக்கை வழங்கி வர்த்தகரிடமிருந்து சுமார் 160 மில்லியன் ரூபாவை சந்தேக நபர் மோசடி செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில்தான் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டு விளக்கப்படில் வைக்கப்பட்டிருப்பதான செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த சந்தேக நபரை இந்த பணம் கொடுத்தவர்கள் ஏமாறியவர்கள் தேடி வந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் ஸ்ரீகோத்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையகத்தில் இருப்பதாக தகவல் கிடைக்க அங்கு சென்று அவர்கள் தனதா அத்துக்கோரலவிடம் தொடர்பாக முறையிட்டிருக்கிறார்கள். அதே போல அந்த பெண் சந்தேக நபரிடமும் அவர்கள் முரண்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்துதான் நேற்று தினம் இந்த ஸ்ரீகோத்த போலீஸ் நிலையம் மிருகான போலீஸ் நிலையத்துக்கு அவர்கள் அழைச்ச சென்று அவர்கள் இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ள போது வத்தலை பகுதியில் இருக்கின்ற வர்த்தகரிடம் இவ்வாறு இவர்கள் மோசடி செய்த விடயம் தெரிய வந்த நிலையில் அந்த பகுதி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட போது இந்த நபரை விளக்கமறியில் வைக்குமாறு அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு தகவல், அங்காதி பத்திரிகையில் ஏபஸ் கணுதுருவின் டொலர் லக்ஷ விசக்க அல்ல சித்திய சிகக்கருவான் சாட்சி கருவான் சோயா சிஐடிய அல்லஸ் கொமிசம ஆஸ்திரேலியாவட்ட என்பதாக இன்னும் ஒரு தகவலும் வந்திருக்கிறது. ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விடயத்தில் 20 லட்சம் ரூபாய் லஞ்ச பணமாக பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக அதனுடைய சந்தேக நபர்கள் மற்றும் சாட்சியாளர்களை தேடி சிஐடி மற்றும் அதே போல் லஞ்ச ஒழுங்கு விசாரணை ஆணைக்குழு ஆஸ்திரேலியாவுக்கு செல்லவிருப்பதாக அந்த பிரிவுகளை மையப்படுத்தி அந்த செய்தி இன்றைய தினம் லங்கா தீபத்தினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM.

0: வணக்கம் வசந்தால்
1: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். திங்கட்கிழமை காலை எதுவுமே எல்லாரும் பரபரப்பா ஓடிட்டு இருப்பீங்க. அந்த பரபரப்பான காலையில உங்களுக்கான தகவல்கள் செய்திகள் எல்லாற்றையும் தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் நாட்டில் நடக்குது அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இணைந்திருங்க காலை பொழுது நூற்றியாகம். வணக்கம் வசந்தமோடு, நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நிகழ்ச்சியின் முதலாவதாக நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3053வது அத்த கோடிபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 11, 32, 38, 74 தெரிவாகி உள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 11, 32, 38, 74 தெரிவாகி உள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 68,24,280 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,65,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட 4939வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக ரிஷப ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 12, 13, 41, 55 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி ரிஷபம் வெற்றி இலக்கங்களாக 12, 13, 41, 55 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,52,45,200 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 3227வது சுபபோல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 1, 7, 66, 77 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 1, 7, 66, 77 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டில் பின் விசேட இலக்கங்களாக 4, 4, 9, 3, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 4, 4, 9, 3, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 54,61,280 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,80,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட 5,388வது சனிதாலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 15, 17, 60, 67 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 15, 17, 60, 67 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டில் பின் விசேட இலக்கங்களாக 3, 1, 0, 7, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 1, 0, 7, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 64,80,000 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,10,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 2403வது கப்பூர்கலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யு சூப்பர் இலக்கம் 31 வெற்றி இலக்கங்களாக 5, 44, 49, 71 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யு சூப்பர் இலக்கம் 31 வெற்றி இலக்கங்களாக 5, 44, 49, 71 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 15 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,29,60,640 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,95,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 961வது சுப்பிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிக்கப்பட்ட 961வது சுப்பிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 1, 0, 8, 4, 8, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 1, 0, 8, 4, 8, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்த பரிசில்களாக 32,5,820 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,44,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 435வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 8, 4, 8, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 8, 4, 8, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 23 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 56,92,320 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,057வது சசரிலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 19, 22, 23 தெரிவாகியுள்ளது. மீண்டும் வெற்றி இலக்கங்களாக 19, 22, 23 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 34,50,840 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்

அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட 369வது சுபதவச குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி தனுசு வெற்றி இலக்கங்களாக 10, 24, 61 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி தனுஷு வெற்றி இலக்கங்களாக 10, 24, 61 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 3, 7, 9, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 7, 9, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 73,28,660 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 4,495வது கொவிசத்த லோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 8, 26, 43, 74 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 8, 26, 43, 74 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 98,31,000 ரூபாய் பரிசில்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,33,47,955 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 6,253வது மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 7, 3, 0, 6, 9, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 7, 3, 0, 6, 9, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 1 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,90,2,40 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,08,09,920 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,283வது தனநிதான லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 37, 40, 54, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 37, 40, 54, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 2, 0, 7, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 0, 7, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 52,43,040 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 9,16,33,049 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,601வது மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கே சூப்பர் இலக்கம் 4 வெற்றி இலக்கங்களாக 2, 7, 37, 68 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கே சூப்பர் இலக்கம் 4 வெற்றி இலக்கங்களாக 2, 7, 37, 68 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 68,94,240 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 29,84,5,514 ரூபாயும் அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,562வது ஹந்தான லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக கன்னிராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 24, 35, 58, 60 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கன்னி வெற்றி இலக்கங்களாக 24, 35, 58, 60 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசில்கள் 14 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 71,92,240 ரூபாய் பரிசில்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 50,03,413 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அத சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 828வது அத சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக
0696 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 0696 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசில்கள் 44 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 36,41,880 ரூபாய் பரிசில்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ஜெயலலிதருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 521 ஜெயலலிதருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 3991 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 3991 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 0699 தெரிவாகியுள்ளது. மீண்டும் விசேட இலக்கங்களாக 0699 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 32 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 57,84,120 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM
2: எல்லாருக்குமே வந்து இந்த காலை நேரங்களில் வெளிக்கிட்டு வேலைக்கெல்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட முயற்சிகளை வந்து மேற்கொள்வோம். ஆஹா, அந்த க்ரீம் வாங்கி பூசுறது, இந்த க்ரீம் வாங்கி பூசுறது அப்படின்னு சொல்லி நம்ம அழகாக தெரியணும் மற்றவங்க முன்னாடி அப்படிங்கிறதுக்காக பலதரப்பட்ட முயற்சிகளில் ஈடுபட்டிருப்போம். அப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கும்போது 4-5 க்ரீமை பூசி அழகாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகு அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், பொலிவான சர்மம், இவை எல்லாவற்றும் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் உடலில் வந்து கலோஜின் உற்பத்தி வந்து அதிகரித்து இயற்கையாகவே அந்த அழகு வந்து மீண்டு வரணும். அப்படியாக தான் நீங்கள் என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். வாங்கி பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களோட இயற்கை அழகு மீண்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலை பொழுதில் ஞாபகப்படுத்துகிறோம். இது எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகில் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களையும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கே போய் வாங்க கிளிஃப் கலோஜின் நேச்சுரல்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM
1: இயற்கையான அழகு ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: காற்றலையில் முதல்வன்.

0: நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 20 திகதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, ராகு காலம் காலை 7:31 மணியிலிருந்து 9:01 மணி வரை, யமகண்டம் காலை 10:31 மணியிலிருந்து 12:01 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் வெற்றி, ரிஷபம் கவலை, மிதுனம் அன்பு, கடகம் சலனம் சிம்மம் நன்மை, கன்னி ஏமாற்றம் துலாம் ஆசை, விருச்சிகம் கவனம் தனுசு ஆர்வம், மகரம் எதிர்ப்பு கும்பம் களிப்பு, மீனம் பாசம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் வெற்றி, ரிஷபம் கவலை, மிதுனம் அன்பு, கடகம் சலனம் சிம்மம் நன்மை, கன்னி ஏமாற்றம் துலாம் ஆசை, விருச்சிகம் கவனம் தனுசு ஆர்வம், மகரம் எதிர்ப்பு கும்பம் களிப்பு, மீனம் பாசம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
0: இன்றைய நாளுக்கான

கூல். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேலைக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் வானிலை மப்பும் மந்தாரமாக தான் இருந்துச்சு. இந்த வானிலை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கண்டிப்பாக நிறைய இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மணிக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு வானிலை நிலவக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதாக வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து எதிர்வு கூறியிருக்காங்க. அதுவும் மத்திய மலைநாட்டில் மேற்கு சரிவுகள் மற்றும் வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் ரத்னபுரி அம்மாந்தோட்டை திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பலத்த காற்றும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கவங்க ரொம்ப கவனமாயிருங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் சொல்லிட்டு, நேற்றைய தினம் ஒரு ஆட்டம் முடிவுக்கு வந்திருக்கு. எந்த ஆட்டம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக கால்பந்து போட்டி தான் ஃபீஃபா வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. இதில் மிக முக்கியமான விடயம், நேற்றைய தினம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஒரு இறுதிப் போட்டி இது. நேற்று இரவு கூட நண்பருக்கு கால் பண்ணி கேட்கும்போது யார் வின் பண்ணுவா, பயங்கரமான ஃபுட்பால் ஃபேன் அவர். அவர் சொல்லியிருந்தார், அர்ஜென்டினா தான் மச்சான் வின் பண்ணுவோம் அப்படின்னாரு. நான் கிட்டே ஏன் அப்படின்னா, கடைசி 10 நிமிஷத்தில் ஒரு அக்ரஸிவான ஆட்டத்தை காட்டுறாங்க பாருப்பா, அடிச்சிக்கவே முடியாதுன்னு. ஆனால் என்ன ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1-0 அப்படிங்கிற கோல் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் உலக கிண்ணத்தில் யார் வெற்றி பெற்றிருந்தாங்க, நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக மாறியிருந்தாங்க, ஸ்பெயின் டீம் தான் சாம்பியனாக மாறியிருந்தாங்க. ஆனால் அக்ரஸிவ்னஸ் இருந்துச்சு, எப்போ போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இருந்துச்சு. அர்ஜென்டினா அணிக்கும் ஸ்பெயின் அணிக்கும் இடையிலான ஒரு சின்ன மோதல்கள்லாம் விடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பொதுவாக போட்டிகளில் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் வந்து, இதுக்கு முதலும் நடந்த போட்டியில் இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து இந்த 2 அணிகளுக்கும் இடையில் வந்து இடம்பெற்றிருக்கு. இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2வது முறையாக ஸ்பெயின் அணி வந்து இந்த கால்பந்தாட்டத்தை வந்து இந்த கோப்பையை வந்து தன் வசம் ஆக்கியிருக்காங்க. எல்லாம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு ஒரு மாதிரியாக முடிஞ்சிருக்கு இந்த போட்டி அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவின் நியூயார்க் நியூஜெர்சி மைதானத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டியானது இடம்பெற்றிருந்துச்சு. சரி, எது எப்படியோ ஒரு மாதிரி இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ இனி அடுத்தடுத்து என்ன போட்டிகள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்திருப்போம் அப்படிங்கிறதோட, நீங்கள் வந்து காலை பொழுதின் உற்சாகம் வணக்க வசனத்தோடு இணைந்து கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான தகவல்கள்லாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்திலிருந்து முட்டையின் விலை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்களா. ஆமாம், இன்னையிலேருந்து முட்டையின் விலை வந்து எவ்வளோவால் அதிகரிக்குது. ஒரு சிவகப்பு முட்டை வந்து 41 ரூபாயிலிருந்து 42 ரூபாய்க்கு அதிகரிக்குது. 1 ரூபாய் தானே அப்படின்னு பார்க்காதீங்க. அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகிரும், அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அவதானமாக இருக்கணும். சரி, இன்றைய தினம் நான் ஒரு விடயம் இல்லை ஒரு தலைப்பு பற்றி கதைக்கலாம் அப்படின்னா, பொதுவாக இந்த நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு தான் தேவை வருமானம் அவங்களோட செலவுகளுக்காக அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு செலவு போகுது, முதல் வந்து நாங்கள் இவ்வளவு செலவு பண்ணிகிட்டு இருந்தோம், இவ்வளோ தான் போணுச்சு, ஆனால் இப்போ எங்களுக்கு இவ்வளோ போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி நடுத்தர குடும்பத்துக்கு, ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு தேவைப்படும், இவ்வளோ இருந்தால் போதும் மாத வருமானம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். 0-1-2-775-0-1 or 0-1-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே கூட உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். அப்படி தெரிவிச்சிங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கொள்வதற்கு நானும் அவளாக இருக்கிறேன்.

0: விஷயத்த மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார்
1: என்னுடைய பழக்கம்.
4: புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
5: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38
6: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். நடலாவிய ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெங்கு அறிகுறிகள் வந்து காணப்படுறவங்களுக்காக ஒரு அறிவுறுத்தல் விட்டுருக்காங்க. என்னன்னா, டெங்குவோட அறிகுறிகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து வீட்டில் இருக்காமல் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உரிய மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்களிடம் வந்து டெங்கு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு மையம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டிருக்காங்க. காரணம், இப்போதைக்கு வந்து நாட்டில் கிட்டத்தட்ட 75,000 மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனம் காணப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டெங்கு பரவலை வந்து தடுத்து கொள்வதற்கு என்ன பண்ணும் அப்படின்னா, சாதாரணமாக காய்ச்சல் மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லாமல் டெங்குக்கான அறிகுறிகள் இருக்குமா இருந்துச்சு சொன்னால் கண்டிப்பாக மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற விடயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் நேற்று மாலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் வந்து ஒரு தனியார் பேருந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தீப்பற்றியும் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்துச்சு. காரணம் வந்து கிட்டத்தட்ட அதிவேக நெடுஞ்சாலையில் வெளிப்பண்ணைவுக்கு அருகில் வந்து 64வது மைல்கல் பகுதியில் தான் இந்த பேருந்து வந்து தீப்பற்றி இருந்துச்சு. குறித்த பேருந்தில் கிட்டத்தட்ட 20 இருந்திருக்காங்க. ஆனாலும் இந்த 20 எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு வெளிவந்த தகவல் ஆகியிருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த வாகனங்கள் வந்து காலி நோக்கி போகும்போது இல்லை அதிவேக நெடுஞ்சாலைகளில் போகும்போது ஒரு பரிசோதனை மேற்கொண்டால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஏன்னா தீப்பற்றுறது அப்படிங்கும்போது அந்த தீயை அணைப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கிறதற்கான தேவையான சகல விதமான அம்சங்களும் இல்லை சலுகைகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். இந்த மாதிரியான வீதி விபத்துகளும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இடம்பெற்றுட்டு தான் இருக்குது. சரி, இப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள், கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை அனைத்தையும் வந்து ஒரே இடத்துல போய் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அலைந்து தெரியாமல் செல்ல வேண்டிய ஒரே இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரிய சகல விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காலையிலே ஆஃபீஸ் வரும்போது அப்படியே உங்களை முதல்ல பார்க்குற ஒரு அழகாக இருக்கிறீங்களே இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி டெய்லி நம்மளை பார்க்கும்போது என்ன இப்போ வர வர ரொம்ப அழகாக மாறிட்டீங்களே அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உங்களை பார்த்து எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற இயற்கை அழகை மீண்டும் மீட்டெடுக்கணும். அப்படி மீட்டெடுக்கணும்னா என்ன பண்ணணும், நம்மளால் போராட்டம்லாம் பண்ணி மீட்டெடுக்க முடியாது. ஆனால் உடலுக்கு தேவையான ஒரு விடயத்தை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அழகை மீட்டெடுக்கலாம். உங்கள் உடலில் இருக்க கலோஜின் உற்பத்தி அதிகரிச்சிங்கன்னு சொன்னால் இது நடக்கும். கலோஜின் உற்பத்தியை நாம் எப்படி அதிகரிக்கிறது, அதுக்கு தான் ஒரு தீர்வாக வருது. கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இயற்கையாகவே உங்கள் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா கலஜின் உற்பத்தியை அதிகரித்து வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம் இவை எல்லாவற்றையும் தந்து உங்களுக்கு இயற்கை அழகை மீண்டும் கொண்டு வந்து தரும். பார்ப்பவர்கள் எல்லாம் உங்கள் அழகின் ரகசியம் என்ன அப்படின்னு உங்கள்கிட்டயே வந்து கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இருக்கும் உங்களுக்கு. இந்த கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் எங்கெல்லாம் பயன்படுத்திகளெல்லாம் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கலாம், காகில் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தங்களுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இதை வாங்கி கொள்ளலாம். சரி, வெளியில் கிளம்புறவங்கெல்லாம் கூடையெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் கண்டிப்பாக இன்னைக்கு மழை வரும்னு சொல்லியிருக்காங்க.

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான சம்பவங்கள்லாம் இடம்பெற்றுருக்கு நாட்டில். நேற்றைய தினம் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு பொம்பளப்பீட்டிய ரயில் நிலையத்துக்கு அருகாமையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மோதி சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்துச்சு. 34 வயதைச் சேர்ந்த பிளியந்தலை அப்படிங்கிற இடத்தைச் சேர்ந்தவர் தான் இந்த நபர். இவரோட உடல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது மருத்துவமனையில் வந்து வச்சுருக்காங்க மேலதிக விசாரணைகளுக்காக. பவன்பேட்டை போலீஸாரும் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றிய மேலதிக விசாரணைகளையும் வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றுச்சு, என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் யோசிச்சுட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது கவனமாக பயணங்களை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறதா நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற விடயம். பாதைகளில் பயணம் செல்லும் போதுமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வாகனங்களை ஓட்டும் போதுமா இருக்கலாம், ரொம்ப கவனமாக பயணங்களை மேற்கொள்ளுங்க. காரணம், அதிகமான வீதி விபத்துகள் இந்த காலகட்டங்களில் இடம்பெற்றுகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீதி விபத்துக்கள் எல்லாம் எப்படி தடுக்கலாம், இந்த வீதி விபத்துகள் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம யாருக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பாடசாலை மாணவர்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய மிகப்பெரிய கடமை இருக்குது. காரணம், அதிக நேரங்களில் வந்து பாதைகளில் பயணம் செய்யக்கூடியவங்களாக அவங்க தான் இருக்கிறாங்க. பாடசாலைகளுக்கு போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, மேலதிக வகுப்புகளுக்கு போகும்போதும் அப்படின்னு. ஸோ அப்படி பாடசாலை மாணவர்களுக்கு இந்த வீதி விபத்து தொடர்பான அறிவுறுத்தல்களை வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறதற்காக ஐடின் ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து டேக் கேர், வழித்தடத்தை பாதுகாப்பும் அல்லது பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு செயற்திட்டத்தை நாடளாவிய ரீதியில் இருக்கிற சகல பாடசாலைகளுக்கும் விஜயம் சென்று அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. வருகின்ற மாதமும் ஏராளமான பாடசாலைகளுக்கு விஜயம் செய்வதற்காக காத்துட்ருக்காங்க. அங்கே எப்போ எங்கே போகிறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் உங்களுக்காக தர்றதுக்காக நாங்களும் தயாராக இருக்கும். இந்த காலைப்பொழுது உங்களுக்கும் நான் சொல்கிறேன், அதிகமான வீதி விபத்துகள் நடக்குது. அந்த வீதி விபத்து நடக்கிறதுக்கு காரணமாகவும் நாம் இருந்துடக்கூடாது, அந்த வீதி விபத்தில் நாமளும் சிக்கிடக்கூடாது. ஸோ பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து ஞாபகப்படுத்திட்டு, அழகாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், உங்கள் உடல் வந்து அழகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளித்தோற்றம் இல்லை, அக தோற்றமும் மிக முக்கியம். வளர்ச்சியான கூந்தல், வலுவான எலும்புகள், பொலிவான சருமம், இவையெல்லாம் உங்களுக்கு மீண்டும் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். அது உங்களுக்கு இவை எல்லாவற்றையுமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே மீட்டுத்தரும். உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவையெல்லாம் ஒரே இடத்துல வாங்கணும்னா எங்கே விரைந்து போகணும், நீங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: மனம் பேச தயங்கும் மொழிகளை வெற்றுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
3: நானும் போவது காதல் பாதை.
2: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
3: பார்த்ததா
2: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாய்
3: பாட்டுதான் உள்ளத்தை மீட்டது
2: இதயம் ரசித்த

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நடக்குது தலைவரே, நடந்தது. மேடையில நீங்க பேசுனீங்க, அத நான் பார்த்தேன். திரும்பி திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து பார்த்து உங்க டயலாக் எல்லாம் எனக்கு ப்ராம்ப்டிங்கே இல்லாம மக்கப்பாயிடுச்சு தலைவரே.
2: அப்போ இந்த மாநாடு நடந்ததை நீ ஏற்கனவே பாத்திருக்கியா?
1: நடந்துச்சு தலைவரே. ரஃபீக் நம்ம பிளான் பிரகாரம் பேரிகேட் கிட்ட போய் நின்னா, ஹிட்மேன் மேல இருந்து சுட்டா சிஎம் செத்தா. அப்ப வந்தான் தலைவர், அவன் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான், சுடுவான், சாவான், ரிப்பீட். முடியல தலைவர, முடியல தலைவர்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

0: செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான விடயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதிலே மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. அதுவும் நடப்பாண்டில் இதுவரையில் மட்டும் கிட்டத்தட்ட 18 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, 10 பேர் காயமடைந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் 24 மணித்தியாலத்துக்குள் பிள்ளையாந்தலை மற்றும் தெய்வலை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வந்து பதிவாகியிருக்கு. ஸோ இந்த சம்பவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாட்டில் முன்னெல்லாம் இதெல்லாம் வெளிநாடுகளில் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலையுமே இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றுட்டு தான் இருக்குது. சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாதாந்தம் எவ்வளோ இருந்தால் நமக்கு போதும் ஒரு குடும்பத்தை நடத்தி செல்ல, ஒரு 5 பேர் இருக்க நடத்துகிற குடும்பத்தின் செலவுகளை சமாளிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ இருந்தால் போதும், இல்லை உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இதை கேட்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் வந்து நிறைய செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதில் மிக முக்கியமான செலவு எங்கே அதிகரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குடும்ப செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வீடை வந்து பராமரிக்கிறதுல வீட்டில் இருக்கவங்களுக்கான உணவு தேவைகளை பார்க்கறதுன்னு சொல்லி இதற்கான செலவுகள் அதிகரித்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாள்தோறும் இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளோடு சேர்த்து அப்படி இருக்கும்போது எவ்வளவு இருந்தால் போதும், இந்த அளவு வருமானம் இருந்தால் போதும், இல்லை இந்த அளவு செலவு எங்களுக்கு போகுது அப்படிங்கிறத வந்து நீங்களும் அழைப்பினை மேற்கொண்டு என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0112 2775 0012 அல்லது 0112 2775 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோட ஆகவுமே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். சரி, இப்படிலாம் இருக்கும்போது வந்து உங்களுக்கு கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை ஆர்வம் தேவை எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கே போகலாம், ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்வதற்கான சகல விதமான வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று தரப்போகிறேன். இந்த பாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அப்புச்சி கிராமம் அப்படின்னு சொல்லி ஒரு 2014 மாதிரி ஒரு திரைப்படம் வந்து வெளியாகிருந்துச்சு. இந்த திரைப்படம் அவ்வளவாக நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடல் இருக்குது, நிறைய பாடல்கள் இருக்குது, ஆனால் அந்த ஒரே ஒரு பாடல் வந்து எல்லாருக்குமே மிகவும் பிடித்தமான ஒரு பாடல். அந்த பாடல் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து பாட்டுனே தெரியாது, ஏதோ ஒரு ஆல்பம் சாங் அப்படின்னு சொல்லி நினச்சி கேட்டுட்ருப்பாங்க. என் கண்ணுக்குள்ள ஒரு சிரிக்கி அப்படிங்கிறது அந்த பாடல், விஷால் சந்திரசேகரோட இசையில் வருது. கேட்டு வாங்க.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம்

0: 2.8 வசந்தம் FM அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
0: மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அம்பாறை மற்றும் மொனராங்கலை மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும் என தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ரத்தினபுரி, ஹமான்தோட்டை மற்றும்

0: திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: இரண்டாயிரத்து 2026 கால்பந்தாட்ட சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி 2வது முறையாக உலக கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நியூஜெர்சி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் வழங்கப்பட்ட மேலதிக நேரத்தில் இந்த வெற்றி பெறப்பட்டது. மாற்றீடு வீரராக களமிறங்கிய ஃபெரான் டோராஸ் 106வது நிமிடத்தில் அடித்த வெற்றி கோல் மூலம் ஸ்பெயின் இந்த சாதனையை படைத்துள்ளது. எமது அடுத்த மணித்தள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: நிமிர்ந்த நடை

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். கலைப்பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தோடு இணைந்திருக்கிறீங்க. இன்று நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான விடயங்கள்லாம் இடம்பெற்றுட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து நாம் கேட்டிருந்தோம், இந்த வாழ்க்கை செலவுகள்லாம் அதிகரிச்சுட்டே இருக்குது, நிறைய பேருக்கு வந்து இந்த சேமிக்கிற பழக்கம் இல்லை, இல்லை சேமிக்கிறதுக்கு எங்கே காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக வாழ்க்கையெல்லாம் ஓடிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நடுத்தர குடும்பங்களில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு மாதம் எவ்வளவு செலவு வந்து வரும், இல்லை எவ்வளோ செலவுகள் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் எவ்வளோ செலவு செய்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் கேட்டிருந்தோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றைய தினம் ஒரு நண்பரிடம் பேசிகிட்டு இருந்தேன். பேசும்போது அவர் சொன்னார் என்னென்னா, வாழ்க்கையில் அவருக்கு வர வருமானத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பிரித்து வச்சிருந்தாராம் ஒவ்வொரு செலவுகளுக்கும் மாதம் மாதம். திடீரென ஒரு வைத்திய செலவு வந்துச்சாம், அதில் இருந்ததில் பாதி வந்து அதுக்கு போனதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவருக்கு அந்த செலவுகளை வந்து சரி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் உங்களுக்கு எவ்வளோ மாதிரியான செலவுகள் போகுது அப்படின்னு கேட்டிருக்கோம். அழைப்பினை மேற்கொண்டு என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 0112-275-001 அல்லது 0112-275-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை மேற்கொள்ளுங்க. அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு வந்து ஒரு உறுதியான வீட்டை கட்டணும், உறுதியான வீட்டை கட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலம் முழுக்க உங்களோட பேர் நிலைத்து நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அப்படிங்கிற ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தி தான் உங்களோட வீட்டை அமைத்துக் கொள்ளணும். உறுதியான உள்ளீடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்வா QSD கம்பிகளை பயன்படுத்தி அமைத்துக் கொள்ளுங்க. ஸோ வாங்கும்போது சும்மா கம்பி தாங்க அப்படின்னு வாங்காமல் என்ன பண்ணுங்கள், மெல்வா QSD கம்பிகள் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அப்போ தான் உங்களோட வீடும் சரி, கட்டிடமும் சரி, உறுதியாக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் பேரும் நீங்களும் பரம்பரை தாண்டி நிலைத்து நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து ஞாபகப்படுத்துகிறேன். இன்னொரு விடயம், நீங்கள் வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். நாம் எல்லாருமே அழகு தான், ஆனால் காலம் போக போக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வர வர கலர் மங்கிட்டே இருக்குது, அப்படி இல்லைன்னா இன்னும் வர வர ஸ்கின் இப்படி ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற கவலை எல்லாருக்கும் இருக்கும். அதுக்காக ஏகப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஏகப்பட்ட க்ரீம்களை வாங்கி முகத்தில் பூசிட்டு முகத்தை மட்டுமே பளபளப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஏமாத்திட்டிருப்போம். ஸோ அழகு அப்படிங்கிறது அது கிடையாது. அது உள்ளிருந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், பொலிவான சருமம்னு இவை எல்லாவற்றையுமே வந்து பார்த்திங்கன்னா பெற்றுத்தரணும். அப்போ தான் வந்து வந்து உண்மையான அழகு. அது அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். கிளிஃப் கலோஜன் நேச்சுரல் உங்கள் உடலில் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா கலோஜன் உற்பத்தி அதிகரித்து உங்களுக்கு இயற்கை அழகை மீட்டு தரும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஸோ மறந்துடாதீங்க, கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்துங்க. அப்படி இருக்கும்போது இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இசையமைப்பாளருக்கும் பிறந்த நாள், இன்னொருவருக்கும் பிறந்த நாள், அது யாருங்கிறது அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு இசையமைப்பாளருக்கு பிறந்த நாள், அவர் தான் நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச தேவா. தேவாக்கா இல்லை, அந்த தேவா கிடையாது, இது ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள். ஸ்ரீகாந்த் தேவா அப்படிங்கும்போது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு பாட்டில் பல பாட்டு இருக்கும். ஏன்னா அவரோட பாட்டும் சரி, அந்த பாட்டில் இருக்க பீட்டும் சரி வேற லெவலில் இருக்கும். உங்களுக்காக வரப்போது சிவகாசி படத்துலேருந்து ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில்

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி காமிச்சு சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
5: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
6: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
7: நானும் போவது
6: மௌனத்திற்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
7: பார்த்ததா
6: சொல்லிற்கினிய தமிழோடு சிவியோரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்.
7: பாட்டுத்தான்
6: இதயம் ரசிக்கும் தருணங்களை இசை

0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: கலைப்பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தோடு இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் எல்லாவற்றையும் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க விரைந்து செல்லுங்க. ஜனதா ஸ்டீல்ஸ் அங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். காலநிலை வானிலை எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கும்போது இந்த தலைவலி காய்ச்சல் எல்லாம் வர்றது சகஜமாகிரும். இந்த மாதிரி சகஜத்தை சகஜம் இல்லாமல் மாற்றணும் அப்படின்னு சொன்னா மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிரும். நீங்க செய்ய வேண்டிய வேலைக்கு விரைந்து செல்லலாம். இது ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கறதையும் வந்து நினைவில் கொள்ளுங்க அப்படிங்கறதையும் ஞாபகப்படுத்துகிறோம். இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாதாந்த செலவு வந்து எவ்வளவு போகுது, உங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்ற செலவு இருக்கா இல்ல அதிகமா இருக்கா, எவ்வளவு போகுது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு, ஒரு 5 பேருக்கு நடுத்தர குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கான பதில்களையும் வந்து நீங்க அழைப்பினை மேற்கொண்டு சொல்லலாம். 0112-275-0001 அல்லது 0112-275-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக மலை மலை திரைப்படத்திலிருந்து வரப்போகிறது. இந்த பாடல் எனக்கு பள்ளி காலத்திலேயே ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா தெரியல, அந்த பாட்டு கேட்டதும் பிடிச்சது. அந்த நாள் உங்களுக்காகவும் வந்த பாட்டு

0: இன்று ஜூலை மாதம் 20ஆம் திகதி. ஒரு இயக்குனராக கனவு கண்டவர், ஒரு நடிகராக ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர், வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து தனது நடிப்பு திறமையை நிரூபித்து தனக்கென ஓர் தனியிடத்தை பெற்றுக்கொண்ட இயக்குனர் மற்றும் நடிகரான எஸ் ஜே சூர்யா அவர்களின் பிறந்த நாள் இன்று. 1968ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் திகதி இவர் பிறந்தார். சிறுவயது முதலே சினிமா மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர். சினிமாவில் ஒரு வாய்ப்புக்காக பல ஆண்டுகள் போராடிய இவர் உதவி இயக்குனராக தனது பயணத்தை தொடங்கினார். அனுபவம், முயற்சி, விடாமுயற்சி, இந்த மூன்றையும் தனது பலமாக வைத்துக் கொண்டு தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை இவர் உருவாக்கினார். ஆண்டு வெளியான வாலி திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக இவர் அறிமுகமானார். அல்டிமேட் ஸ்டார் அஜித் நடித்த இந்த திரைப்படம் மிக பெரிய வரவேற்பை பெற்றது. அதன் பின்பு விஜய் நடித்த குஷி திரைப்படத்தை இவர் இயக்கினார். காதல் கதைகளை இளைஞர்களின் மனதில் அழியாத வகையில் இவர் பதித்தார். இவருடைய இயக்கத்தில் வரும் கதைகள் எப்போதும் ஒரு வித்தியாசமான சிந்தனை, கதாபாத்திரங்களின் ஆழம், உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் என்பன இருக்கும். இயக்குனராக வெற்றி பெற்ற பிறகு நடிகராகவும் தனது திறமையை நிரூபிக்க வேண்டும் என்ற கனவுடன் இவர் பயணித்தார். ஆரம்பத்தில் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்த எஸ் ஜே சூர்யா தனது வித்தியாசமான நடிப்பு பாணியால் ரசிகர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தார்.
1: நாம நினைக்கிற மாதிரி இருக்கிறதுல வாழ்க்கை, இந்த உலகத்துல 100% முழுமையா இருக்கணும் நீ எதையுமே எதிர்பார்க்க கூடாது. என்ன, நீயே 100% முழுமை கிடையாது. நீ மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாருமே 100% முழுமை கிடையாது. இதான் இறைவனோட படைப்பு, இயற்கையோட நியதி. நமக்கு என்ன கிடைக்குதோ அதை முழுமைப்படுத்தி சந்தோஷப்பட்டுக்கணும்.
0: இறைவை திரைப்படத்தில் அமைதியான உணர்வு பூர்வமான நடிப்பையும்
2: பொறுத்துக்கிறதுக்கு சகிச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பொம்பளையா? ஆம்பள மாமா ஆண் நெடில் பெண் ஆண் எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம.
0: மெர்சல் திரைப்படத்தில் வில்லத்தனமான கதாபாத்திரத்தையும்
1: 30 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்க போ தெரியுமா? 5 ரூபா வாங்கிட்டு வைக்க பாக்குற டாக்டர் இந்த உலகம் திறமையில்லாதவன் சொல்லும். 5000 ரூபா பீஸ் அநியாயமா கேட்பான்.

0: அதனால தான் அந்த நோயாளியே ஆன என்ற உண்மை அவருக்கு லேட்டாக புரியும்.
1: மாநாடு திரைப்படத்தில் வித்தியாசமான நடிப்பையும் வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெற்றார்.
2: சூப்பர் தலைவரே
3: என்னடா பிளான்?
2: அதான் நானும் கேக்குறேன், என்னடா பிளான்?
3: நீங்க சிஎம் ஆகறதா பிளான்? சும்மா நான் உன்னை கொன்றுவேன்.
2: அதான் நானும் சொல்றேன், கொல்லுடா.
3: ஐயோ
2: நான் தான் சொல்றேன், கொல்ல மாட்டேன்.
3: டேய் சும்மா இருடா,
2: நீ சொல்லுடா. ஏன்டா உன்னை கொல்ல மாட்டான்?
3: என்ன கொன்னுட்டா நீ தான் சிஎம் ஆயிடுவியா? சும்மா இருடா டேய் தலைவரே, அவன் குழப்பறான் தலைவரே.
1: மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் இவரது நடிப்பு ரசிகர்களிடையே மிக பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது.
4: லேடிஸ் மேட்டர்.
3: என்னது லேடிஸ் மேட்டரா?
1: ஒரு கதாபாத்திரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதில் தனது தனி முத்திரையை பதிக்கும் திறமை கொண்டவர் எஸ் கே சூர்யா. இவரின் சிறப்பு என்னவென்றால், அவர் நடிக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஒரு தனி உடல் மொழி, தனி குரல் பாணி, தனி வெளிப்பாடு என்பன இருக்கும்.
0: வலியவன் வாழ்வான், வீக்கானவன்களை ஒன்னா சேர்ந்து அவன்களை காப்பாத்திக்கிறதுக்காக கொண்டு வந்ததா சட்டம்.
5: மான கொண்டா தண்டனை, ஆட கொண்டா தண்டனை இல்ல.
0: என்ன
2: பசிக்குது, குடல்லாம் எரியுது, வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது. அதனால என்ன, ஒரு நைட் சாப்பிடாம இருந்தா செத்துருவேனா?
6: அறிவு கட்ட கட்ட ஆலமரத்து பட்ட வெக்கம் கட்ட கட்ட வேப்பமரத்து பட்ட.
1: ஒரு புதிய கலைஞரின் வெற்றி என்பது தொடர்ந்து புதிய விடயங்களை முயற்சி செய்வதில் இருக்கிறது என்பவை தனது பயணத்தின் மூலம் இவர் நிரூபித்துள்ளார். இன்றைய தினம் தனது பிறந்த நாளை கொண்டாடும் எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கு வசந்த மெஃப்எம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஹலோ, என்ன ஹலோ, என்னாச்சே?
2: ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு.
3: பக்காவா பிளான் போட்டு தான் போனேன்.
2: கொலை பண்ண வேண்டிய நானே அவனை கடைசியில காப்பாத்த வேண்டியதா போச்சு.
1: ஏன்
2: பஸ்ஸுக்குள்ள நடிகை சிலுக்கு?
1: சிலுக்கா?
4: ஹை சிலுக்கா,
1: டேய் அப்பா, பொம்பளை சோக்கு கேக்குறா? உனக்கு பொம்பளை சோக்கு? இங்க நீ பெத்த பிள்ளை அஞ்சுக்கு பத்துக்கு அழுக்கல பிறகு சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கா? சிலுக்கு கேக்குதா உனக்கு? சிலுக்கு
4: புறம்போக்கு பொண்ணாட நாயே,
1: போட்ட பிளான போட்ட படி முடிக்க வக்கல. சிலுக்க பாத்து யாரு நாக்க தொங்க போட்டு பிளான சொதப்பிட்டு வந்த நாய்வி.
2: டேய் டென்ஷன் குடுக்காதா, நீ குடுக்கற டென்ஷன்ல ஒரு கையும் காலி இழுத்துக்கிட்டு நடக்க முடியலடா. பொருட அப்பாட்ட ஒரு பிளான் இருக்கு அப்பா, பண்றேன்டா.
1: நீங்க போட்ட பிளான போட்டபடி முடிக்கலன்னு வச்சுக்கோ, போன் வழி அவ்வளவு உங்க கருத்து பிடிச்சி நினைச்சு கருத்து.
5: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். பிறந்த நாளை கொண்டாடும் இயக்குனர் நடிகர் எஸ் ஜே சூர்யா.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அழகாக தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அழகு அப்படிங்கிறது வந்து ஏதோ நாள் க்ரீம் வாங்கி பூசி உங்கள் முகத்தை மட்டும் அழகாக காட்டுறது கிடையாது. அழகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம், இவை எல்லாம் கிடைக்கிறது தான் அழகு. அந்த மாதிரியான ஒரு அழகை நீங்கள் மீண்டும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கிளிஃப் கலர்ஜன் சொல்லி வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இயற்கையாகவே உங்கள் அழகை மீட்டு தரும். எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காகில் ஸ்பூட்ஸ் மற்றும் முன்னணி மருந்தங்கள்லையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது ஒரு உறுதியான வீட்டை கட்டணும், இல்லை கட்டிடத்தை கட்டணும், காலம் தாண்டியும் நம்ம பேர் நிலைத்து நிற்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இருந்துச்சு சொன்னால், உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தி உங்களோட கட்டிடங்கள் வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்க. உறுதியான உள்ளீடுகள் அப்படிங்கும்போது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி அமைச்சிக்கிட்டீங்க அப்படிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து காலம் தாண்டியும் உங்கள் பேரும் அந்த கட்டிடமும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறவருடைய ஞாபகப்படுத்துகிற. இந்த வானிலையெல்லாம் மாறிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி தலைவலி காய்ச்சல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த தலைவலி காய்ச்சல் எல்லாம் இல்லாமல் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், அந்த நாள் உங்களுக்கு உற்சாகமாக மாறணும்னு சொன்னால் மெல்டோல் எடுத்துக்கோங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். நீங்களும் செய்ய வேண்டிய வேலைகளை விரைந்து செய்யலாம்.

0: காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசனத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழ்க்கை செலவுகள் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு மாதம் எவ்வளோ செலவுகள் போகுது, ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு எவ்வளோ செலவுகள் போகுது, இந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். கிட்டத்தட்ட மும்தாஸ் பேகம் குடும்ப 14 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு கிட்டத்தட்ட 60,000 மேலாக அவங்க ஒரு 3 பேருக்கு வந்து செலவு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எட்டியாந்தோட்டையில் பணாவத்திலேருந்து சரோஜினியும் வந்து 60,000 போகுது அப்படின்ட்டு இருந்தாங்க. அடிப்படையில் ஒரு 5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு அப்படி போகும் அப்படின்னு. அடுத்தா வந்து ரத்னபுரியிலேருந்து விமலாதேவி சொல்லியிருந்தாங்க, அவங்க 2 பேர் தான் இருக்காங்களா, அந்த 2 பேருக்கே மாதம் 40,000 கிட்டத்தட்ட செலவு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அருள்மொழி வந்து ஃபேஸ்புக்கினோட இணைந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, எப்படியும் மாதம் ஒரு 70,000 சரி முடியுது, சில நேரம் அந்த 70,000 எங்கே போணுச்சு அப்படின்னு சொல்லி காணாமல் போயிருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்தநாள் செய்தி வேற இருக்கு. அனுராதபுரம் நாச்சியார் தீவு அப்படிங்கிற கிராமத்திலிருந்து சரோ வந்திருக்காங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களா. அவரோட மாமா நதீர் அவர்கள் 50வது பிறந்த நாளை கொண்டாடுறேன், அவரை நாங்கள் எல்லாரும் வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வசந்தத்தின் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமாவுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை செலவுகள் அல்லது இந்த குடும்ப செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், மாதம் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான மளிகை சாமான்களாக இருக்கட்டும், இல்லை அத்தியாவசிய தேவைகளை வந்து வாங்கிக்கலாம், அத்தியாவசிய செலவுகளுக்கு தேவைகளுக்கு வந்து பணத்தை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து சேமிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள். எப்படி திட்டமிட்டு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 20, 30 அப்படிங்கிற மாதிரி 50 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரித்து கொள்ளுங்கள். பிரிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கன்னு சொன்னால் 10 அப்படிங்கிறத சேமிப்புக்கு போட்டுருங்க, 50 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைக்கு போட்டுருங்க. மருத்துவ செலவுகள் வருமா இருந்தால் அதை ஒரு 20% உங்களுக்கு வர வருமானத்திலேருந்து அதை ஒதுக்கி வைத்துக்கொள்ளுங்கள். மிச்சம் 30% வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எதிர்பாராத செலவுகள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று வரும் இல்லையா, அதுக்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கை செலவுகளை வந்து சமாளித்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு குடும்பத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ப இந்த செலவுகள் வந்து மாற்றமாகும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பிடித்து நிற்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு சேமிப்பும் இருக்கணும். ஒரு 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 50,000 இல்லை 60,000 70,000 மாத வருமானம் வந்து போதுமானதாக இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டு வாடகை அப்படியெல்லாம் வரும்போது இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை விட அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதிர்வரும் காலங்களில் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகளை கட்டுப்படுத்திக்கொள்ள இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சேமிப்பையும் வந்து பழகிக்கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைய தினம் மலைப்பினை மேற்கொண்டும் ஃபேஸ்புக்கினூடாகவும் உங்களோட கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். அடுத்ததாக ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்காக வர்றாங்க எம்எல் கிருபானா, விடைபெறும் நான் வந்து இன்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். எல்லோரும் சந்தோஷமாக இந்த புதிய நாளோடு இந்த வீக்கை வந்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். போயிட்டு வாரேன் மகாஸ்
1: நான் என்ன மார்க்காடா.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நன்றி சங்கர். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10 மணி.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மறுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நவகமுவ துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சாந்தக நபர்களை ஹோமாகம கோட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கடந்த 16 தேதி நவகமுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோரத்தோட்ட பகுதியில் நபர் ஒருவரை துப்பாக்கி பிரயோகம் நடத்தி சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் ஹோமாகம கோட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அதற்கமைய விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த மனித படுகொலையை மேற்கொள்வதற்காக குற்றவாளிகள் வந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் மற்றும் அக்குற்றத்தை செய்வதற்கு உதவி மற்றும் ஒத்தாசை வழங்கிய சந்தேக நபர் ஒருவரும் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: வட ஈராக்கில் ஈரான் நடத்திய தாக்குதலில் தமது படைவீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. சுட்டு வீழ்த்தப்பட்ட ஈரானிய தாக்குதல் ஆளில்லா விமானம் ஒன்றில் இருந்த வெடிக்காத வெடிபொருளை கட்டுப்பாடான முறையில் வெடிக்கச் செய்த நடவடிக்கையின் போதே குறித்த அமெரிக்க வீரர் கொல்லப்பட்டதாகவும் இதில் இரண்டாவது படைவீரர் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளையகம் தெரிவித்துள்ளது. ஜோர்தானில் உள்ள தளம் ஒன்றின் மீதான தாக்குதலில் இரண்டு அமெரிக்க படையினர் கொல்லப்பட்டு மற்றொருவர் காணாமல் போன சம்பவம் இடம்பெற்று ஒரு நாளுக்கு பின்னர் இந்த உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. எமது அடுத்த மடித்தலை செய்தியினை 11 மணிக்கு

0: இன்னைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
2: மக்கள் சூடிய மகுடமே,
3: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை நீங்களும் கூட நிகழ்ச்சியில் இணைந்து கேட்க முடியும். இப்போ நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹாய் ப்ரோ, அன்பான காலை நேரம். வணக்கம்.
0: வணக்கம் விஸ்டன் ராஜா.
1: எப்படி இருக்கீங்க ப்ரோ?
0: நல்லா இருக்கிறேன். நீங்களும் ரொம்ப உற்சாகமா நிகழ்ச்சியின் முதலாவது நேரா வந்திருக்கீங்க.
1: ராகம் சுகமானதுன்னா நமக்கு சும்மாவா?
0: அப்படியா? அப்ப இது சும்மா இல்லாத உங்கள் குரலில் முதலாவது நேரா வந்தபடியா ஒரு பாடல் ஒன்ற பாடி காட்டியே ஆகணும். ஆமா.
1: ஒரு காதல் என்பது உள்ளெங்கில் உள்ளது,

0: பாடு ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது, உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததே.
1: சரி பாத்தீங்களா, காலத்தாலே தொடங்கிட்டீங்க. காதல் கண்,
2: காதல் இல்லாத இதயம், ஆத்மா இல்லாத உடல் போன்றது.
1: அதுவும் அதுக்குத்தானே நாங்க முதல் இடம். காதலித்து பார், அது தெரியும் தானா? சரி சொல்லுங்க.
2: பின்னாலதான் எல்லாம் இருக்கு.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா, பின்னாலதான் பின்னே இருக்கு. சரி சொல்லுங்க. நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்கலாம்?
2: இருவரும் சேர்ந்து வசந்த உறவுகளுக்காக கேட்போம்.
1: நன்றி, நிகழ்ச்சி நடந்தமைக்க.
2: நன்றி நன்றி நன்றி.

கூட்டத்திலே கோயில் பூரா கம கம கச கம பம கச பாப்ப நின்னிதா தசாச நின்னிகாக பத நிச கம பம கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதித்தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தணு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக்கிட தகிட தூம் தகதிமி தகதிமி தக திருகிடம் திருகிடம்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு. இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். செல்வ சின்னதை சுதன் நடந்திருக்கின்றார், தொண்டைமானரில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் பருத்தி துறையிலிருந்து அருள்மொழி வந்துக்கிறாங்க, பிரஷா பிரசாந்தி வந்துக்கிறாங்க. பாட்டு தலைவா பனிபோல் மென்மையான பாடல்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஸ்ரீதாஸ் இருந்திருக்கின்றார், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் வந்துக்கிறாங்க. ஆரையம்பதி இதயரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி நிமல் குமார் வந்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொர பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பன் பேனட்ஸா இருந்துக்கிறாங்க. காலை நேர வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். பலாங்குடையிலிருந்து ஜெயந்தி மாலா அணிந்துக்கிறாங்க. அதே போன்று மட்டக்கிளப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் ஹட்டன்ல இருந்து தங்க சுந்தரம் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நான் மோகன் இணைந்திருக்கின்றேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். நசூர் இணைந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து. அதே போன்று நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொசல்ல லங்கேஸ் வந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் இணைந்திருக்கின்றேன். வசந்த சொந்தங்கள் அனைவரையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிருஷ்ணா இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் ரொம்ப சந்தோஷமா சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூனாகலையிலிருந்து இயேசுதாஸ் இணைந்திருக்கிற இவளை ஜீவா வந்துக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி ஜீவ பிரியா வந்துக்கிறாங்க. கழுதாவளையிலிருந்து அதே போன்று சிவா நோவூடிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் எழுந்துக்கிறாங்க, செல்வத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜரோ வந்துக்கிறாங்க. தன்னை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: யாகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:32. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? எப்படி சோமா இருக்கீங்களா ஜெயசுதாஸ்? அடிக்கடி உங்களுடைய மெசேஜ்களை நாங்க வாசிப்போம். இருந்துட்டு ஒரு தரம்தான் வருவீங்க லைனுக்கு. சரி சொல்லுங்க, வேலையில இருக்கிறீங்களா? ஓய்வா இருக்கிறபடியா தானே நான் அழைப்பை ஏற்படுத்தி கதைப்போம் அப்படின்னு சொல்லி ஓடோடி வந்தேன். சரி சொல்லுங்க, வந்து யேசுதாஸ் பாடகருக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்காமே, நீங்களும் பாடுவீங்களாமே, அப்படியா? சரி, அப்ப உங்கள் குரலில் எங்கள் காதுகளுக்கு இனிமையான ஒரு பாடல்.
1: சங்கீத மேகம் தெரிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை என் கீதமே எங்கும் உலாவும் நாளை என்

0: சகாயம் பூக்கள் பூவும் காலம்.
1: சார் யேசுதாஸ் வந்து நீங்க பாலசுப்ரமணியம் பாடின பாடலையே பாடி காட்டிருக்கீங்க அப்படியா? சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாரோடு இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
2: நான் பிரியா, சஞ்சய், சந்தோஷ், தனுஷியா, பிரியங்கா, திவ்யாங்கா, ரசோதரன் மற்றும் பூனாங்கல வசந்த சுந்தங்கள் எல்லாம் இருக்கோம்.
1: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்க.
2: நன்றி.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
2: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான பாடல்களோடு இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சிவா தம்பி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் பாண்டிருப்பு முருகையா.
0: முருகையா, அப்படி சுகமா இருக்கிறீங்களா?
1: உங்களுக்கு நன்றாக நலமாக உள்ளேன்.
0: ஆஹா, சொல்லுங்க. பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, உற்சாகமா வந்துக்கிறீங்க. நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க முருகையா?
1: சிவமணி, சித்தானி மற்றும் பழனிக்கா, சித்துக்கா, சகானா, லட்சண்யா, பரிசுத்துறை, அருள்மொழி மற்றும் காத்தாங்குடி நசீர் சம்பதிக்காகவும் அன்பான அருள்மிப்பாளர் திருவாசந்திக்காக கேட்போமே. நன்றி, வணக்கம்.

ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் நடத்துக் கொள்ளலாம். அங்கே கரசி வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலி ஒஸ்போன் விஜயகுமார் வந்திருக்கின்றார். கிருபான் அப்படின்னு நான் பரதமுனையிலிருந்து ராஃபி இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலி, பொகவந்த லாவியிலிருந்து கருப்பையா கலைச்செல்வன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு ஹேட்டன்ல இருந்து மாலா வந்திருக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்க சுந்தரம் இணைந்திருக்கின்ற ஆரம்ப பாடலிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க சுந்தரம். அதே போன்று நெமோதரையிலிருந்து ரூபா வந்துக்கிறாங்க, நிகழ்ச்சியில் என்னைய மன்னித்துக் கொள்ளுங்க கிருபான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை புலட்சிங் அளவிலிருந்து ரஜினா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். ராஜகிரிவிலிருந்து மொரியின் இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எங்களை நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், வத்தளையில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகுமார் வந்திருக்கின்றார். அதே போன்று சசி கௌரி வந்திருக்கிறாங்க, தற்பொழுது கண்டியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். நாகராஜன் வந்திருக்கின்றார், மகிழ்ச்சியான வணக்கம், இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹரோலினா ஹெயில் வந்திருக்கிறாங்க. ஜோதி வந்துக்கிறாங்க, ஹட்டன்ல இருந்து சத்யா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். கிருபான் எப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். காளிமுத்து வந்துக்கின்றார், கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். குமார் வந்துக்கின்றார், குமார் தங்கத்துறை வந்துக்கிறாங்க. நித்தியவாணி நிருத்தினி மற்றும் தோஷியாந்தினி ஹர்ஷனி ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். நிரன்ஸ் இணைந்திருக்கிறாங்க, என்னை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகளோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், உங்கள் பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நசார் வந்திருக்கின்றார். பேர்வளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை எங்களே நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து மித்திரன் வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: உயிரிழந்த முன்னாள் பொலிஸ் மாதிபர் சி டி விக்ரமரத்னவின் பூதவுடல் இன்று பொலிசாரின் பூரண மரியாதையுடன் பொருளையில் உள்ள தனியார் பொது மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது. அவரது பூதவுடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக பொருளையில் உள்ள தனியார் மயானத்தில் வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பொலிஸ் மாதிபர் சி டி விக்ரமரத்ன கடந்த வெள்ளிக்கிழமை மாலபே தலாஹேனேவில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து உயிர் மாய்ப்பு செய்து கொண்டார். இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு போலீஸ் குழுக்களூடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரான் நடத்திய பிந்திய தாக்குதல் ஒன்றில் வட ஈராக்கில் பணியாற்றும் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். இந்நிலையில் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீதான தாக்குதலில் காணாமல் போன இரு வீரர்களை தேடும் பணியில் அடையாளம் தெரியாத உடலங்கள் மீட்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன. இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானிய புரட்சிகர காவல் படையின் இலக்குகள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. கடந்த 3 வாரங்களாக அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் ஈரானில் குறைந்தது 50 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 500க்கு மேல் காயமடைந்துள்ளனர். எமது அடுத்த மனித செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும்

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: மாட்டுவாக்கடையிலிருந்து தமிழ் செல்வன் பேசுறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க தமிழுக்குரியவனே செல்வனே?
1: நல்ல சுகமா இருக்கும்.
0: அப்படியா? சொல்லுங்க, ஊர் பக்கம் எல்லாம் என்ன சொல்லுது?
1: ஊர் பக்கம் விடியல் மழை,
0: இப்பதான் கொஞ்சம் குறைவாட்டா இருக்கு. மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வெளியில போக வேண்டி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு.
1: சிறுவர்களுடைய சந்தை ஒண்ணு இருந்துச்சு இன்னைக்கு முண்டுத்தூரி, அதுக்கு போயிட்டு வந்து இப்ப வீட்டுல இருக்கிறோம்.
0: சரி சரி. இப்ப தமிழ் செல்வன் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு பேரை வச்சிருக்காங்க அப்பா அம்மா, என்ன? சரி சொல்லுங்க, இப்ப நிகழ்ச்சியில யாரு யாருடைய எனக்கு பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: கிரியல்ல ராஜலட்சுமி அக்கா, நண்பன் பரஞ்சோதி, ஜான்சன் சகோதரன், எல்லாத்துக்காகவும் பொதுவாக வசந்தம் கேட்கும் அனைத்து நேர்களுக்காகவும் கேட்போம்.
0: நீங்க ஆடம்பரமா ஒரே ஒரு விஷயத்தான் அடிக்கடி சொல்லுவீங்களாமே.
1: என்ன?
0: நான் ஆங்கிலத்தையே பேச மாட்டேன்னா அளவுக்கு அதிகமான சிங்களத்தையும் பேசுறது இல்ல. என்னுடைய பேர் தமிழ் செல்வன் அப்படின்னு
1: சொல்லுவீங்க. பிறர் மொழிய பொறுத்து கவலைப்படணும்.
0: கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தெரிஞ்சு வச்சுக்கலங்க.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, நான் மூதூர் பட்டித்திடல் வடிவேல் இணைந்திருக்கின்றேன். வசந்தத்தின் அபிமான நேயரில் ஒருவர், மனதிற்கு மகிழ்ச்சி தரும் இனிமையான பாடல் அருமை, அம்மா என்று அழைக்காத பாடல் ரொம்பவும் பிடித்த பாடல், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார் வடிவேல். அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் இனி நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ரஜினா வந்துக்கிறாங்க. புலட்சிங்கிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிற தேவளை, இனிமையான காலை நேர வணக்கம், அருமையான பாடல் தொகுப்புகள் இனி நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ராஜு ராஜ் எழுந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் எழுந்திருக்கிற தேவளை, என்னை நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி விது குறிப்பிட்டுக்கிறாங்க. அன்பான வணக்கம், அருமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி செந்தமிழன் கமல் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? என்னை நிகழ்ச்சியில் எடுத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆமர் ஸ்ட்ரீட்ல இருந்து லாஸ் சலூன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமல் குறிப்பிடுகிறது. இவளை கவின் எழுந்திருக்கின்றார். அருமையான பாடல் தெரிவுகள், ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மோக மலர் வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், நான் குசல ராஜா எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சாந்தகுமார் எழுந்திருக்கின்றார். இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. எட்டையாந்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நிக்கிற வரட்டியவிலிருந்து சரீஃபா வந்துக்கிறாங்க. அதே போன்று தினேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து சதா ஜோதி நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கீதாஸ்ரீ இணைந்திருக்கிறாங்க. சசிகலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அருமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி அவிசாவளையிலிருந்து சாந்தி மதி குறிப்பிடுகிறாங்க. சுமதி நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். அக்கரைப்பற்றிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணபிள்ளை வந்துக்கிறாங்க. அதே போன்று கணேஷ் வந்திருக்கின்றார். ஜெகநாதன் யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். வவுனியாவிலிருந்து நாதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். ஸ்ரீராம் எழுந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க. நான் பரமக்குடியிலிருந்து கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நயனாதீவு தற்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியோடு அண்ணா அப்படின்னு சொல்லி சமீதரன் குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை பொலிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது. 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
2: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகிற

0: வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர
2: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
2: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
0: இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:36. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: பேசுறேன்.
0: எப்படி சும்மா இருக்கிறீங்களா?
1: நல்லா
0: நானும் நல்லா இருக்கிறேன்னு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வேலையில் முடிஞ்ச மாதிரி தெரியுது. ஆனாலும் அழைப்பை எடுத்த எங்க எடுக்கிறது? எடுக்கிறீங்களே
1: இல்லையே.
0: அதுதானே கதைக்கு ஒண்ணு ரொம்ப ஆவல். பாடல்களை எல்லாம் கேக்குற பொழுது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நன்றி சார். சொல்லுங்க, நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நன்றி
0: நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.

ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து சர்மிளா வந்துக்கிறாங்க. அதே போன்று சூப்பரான பாடல் தெரிவுகள்னா நான் தாமோதரன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சமுவேல் ராஜா இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க? நான் தர்கா நகர்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நவாஸ் இணைந்திருக்கின்றார். நஸ்லியா மற்றும் லியா மரியம் ஆகியோரை இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை கிருஷ்ணா இணைந்திருக்கின்றார். பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க? நான் கிருஷ்ணா இணைந்திருக்கின்றேன். கோவிந்தசாமி, கலைச்செல்வி, மிதுன் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மாளிகாவத்தையிலிருந்து சந்திரா குஷன் வொர்க்ஷாப்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக மணிவண்ணன் தெரிவித்திருக்கின்றார். ஜெகன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். கொழும்பிலிருந்து அண்ணா சிட்டி சென்ட்ரல் ஹார்ட்வேர்ல இருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பலாங்குடியிலிருந்து என்கே வேணி இணைந்திருக்கின்றார். அக்கறைப்பெற்ற பாப் ட்ரெய்லர் நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை மர்சுகா ஜுனாய்டு இணைந்துக்கிறாங்க. தோகிஸ் இணைந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் வேண்டும் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மேப்பிட்டி கந்தையிலிருந்து பிரசாந்தி வந்துக்கிறாங்க. சி பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கின்றார். தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை லியா மரியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நினைத்த பாடல்கள் எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தேவி ஜோகேஸ்வரன் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ரிம்தாஸ் ரிம்சான் இணைந்திருக்கின்றார். வேர்வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். மாவன எல்லையிலிருந்து நிசானந்திருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கு கிளையத்தில் ரோஃபினா அவரோடு இணைந்து அபுல்

மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களோட விடுந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம்எல் கிருபா. வணக்கினீர்களே.

0: மலை திரைப்படத்துக்காக பெற்றோம் சூப்பரான பாடல். சந்தோஷமாக நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம் மத்திய நேர புதைகளும் நிகழ்ச்சியின் வாயிலாக. சரி, வணக்கம் அபுல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இது எப்படி
0: பூஜ்ஜியம் 1 2 2 1 2 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1

0: திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 12:10. இந்த நேரம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: வணக்கம். வாசல் இருந்து கதவை தட்டி பேசாம யாரது?
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் மருதமனை அப்துல் நாசிர்.
0: அப்துல் நாசிர், முதல் நேரம் வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நான் நல்லா இருக்கிறேன். உங்களுக்கு இருவரையும் போல்.
2: நன்றி நன்றி. என்ன பண்றீங்க மருதமனையில? எப்படி மழையா?
3: மருதமனையில கடும் பெயர் அடிக்கிறது
2: நானா? வெளியே பெய்யாதீங்க, கருப்பா விதிங்க ஸ்ரீதேவி.
3: வெளியே போயிட்டாலும் ஆக வேண்டும்.
2: என்ன வெயில் என்ன?
3: ஆமா,
0: போகாம இருக்க முடியுமா?
2: என்ன சும்மா கருப்பா பார்த்தா வேலை இல்லாம பேத்துருமையா?
3: ஆமா.
0: சரி, ஓகே நாசிர், அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம், பாடல் யாருக்காக கேட்கலாம்?
3: பாடலை கேட்பதற்கேன். மருதமனை ராபி, வசந்தம் ராபி, கொழும்பு 16 சகோதரி முந்தாஜ் பேகம், அட்டாளச்சனை ஜவுஹர், பிட்டிக்கடை புகாரி ஜின்னா மற்றும் இஸ்மாயில் அஸ்ரப் முகமது சாதி. எனக்கு ஒரு பாடல் ஒன்று தர முடியுமா?
2: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு பரப்பவே இல்லை.
2: கேளுங்க பாப்பா, பாப்ப என்ன கதைன்னு சொல்றேன் உங்களுக்கு.
3: கட்ட வண்டி
2: காப்பாத்த வந்த வண்டி
3: என்ன?
2: வண்டி யாரு காப்பாத்துன்னு நீங்க? சரி சரி, அந்த வண்டி நாளைக்கு வரும் செவ்வாய் தாகங்கள் தான் செய்தேனா? நன்றி,
0: ஓகே, ரொம்ப நன்றி.
2: பாருங்க என்ன அவர் கட்ட வண்டி, நீங்க அப்படி கட்ட வண்டியில போட்டிருக்கீங்களா? இல்லையா
0: நிகழ்ச்சியில் அடுத்தும் காதல் தேசம் திரைப்படத்துக்காக பெற்ற பாடல்.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: என்ன
1: செய்வி
2: என்ன
1: பெருசா வேலை முடிக்கிறது? ஒண்ணும் இல்லையே, வேலை முடிக்க அவர் தானே எல்லாம் செய்யணும்.
0: கொச்சி கரைக்கணும், பிளா காக்கணும், வேலை என்ன
1: சார்? பிளா காக்கணும் என்ன?
0: ஆமா,
1: சரி சரி. ஆக்கின பிளாக்கா மீதி வலிக்காதையா?
0: பாட்டு கேப்பேன்
2: சொல்ல மாட்டாங்களே, அதுதான் பிரச்சனையா இருக்கு.
1: சரி.

0: தீபாவளி தலை தீபாவளி அப்படின்னு சொல்லி அட்டகாசம் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு பாட்டு தான்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் டாரு
2: என்ன
1: பாட்டு?
2: கருப்பு நிறத்தலகி.
0: என்ன பிடிக்கும்
1: வெள்ளையான
2: வெளிச்சமா
1: இருக்கணும்
2: வரும்
1: கருப்பாக்கிறது
2: போறீங்க.
0: நடிப்பு
2: அரக்கன்
0: பிறந்த நாள்
3: கொண்டாடிட்டு
4: இந்த பேண்ட் ஷர்ட் உனக்கு வாங்குது 10,000 ரூபீஸ். இந்த சாரி எனக்கு வாங்குது 12,000 ரூபீஸ். இது யாருக்கு?
5: பப்பு.
4: ஓ பப்புவா? பப்பு உனக்கு எப்படி தெரியும்?
5: பப்பு எனக்கு தெரியல, இந்த உலகத்தை வேற யாருக்கு தெரிய முடியும்? பப்பு பப்பு என் ஃப்ரெண்ட்.
4: பப்பு எப்படி உனக்கு ஃப்ரெண்ட்?
5: பப்பு உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? அது மாதிரி தான் எனக்கு ஃப்ரெண்ட்.
4: பப்பு என்னோட ஃப்ரெண்ட், உனக்கு எப்படி தெரியும்?
5: பப்பு அம்மா ஃப்ரெண்ட் இல்லையா, அது மூலமா தெரியும்.
4: பப்பு அம்மா என்னோட ஃப்ரெண்ட், உனக்கு எப்படி தெரியும்?
5: பப்போட அண்ணன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனதுனால, அவனுக்கு தம்பி ஆனதுனால,

புதுமைகளோடு

மூவி இந்த திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து வந்தது நேரம் 12:52. உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். பஸ்தத்தின் மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு டேக் கேர் வேலைத்திட்டம் தொடர்பாக ஞாபகப்படுத்துகின்றேன். அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு விஷய வேலைத்திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலைத்திட்டம். வீதிகளை நாங்களும் பயணிக்கிற நேரங்களை மிக மிக அவதானத்தோடு நாங்களும் பயணிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்து முதன்மையான பாடல் நிகழ்ச்சியில்

0: வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பஸ்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களினதும் தரப்பரிசோதனையை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை தெரிவித்துள்ளது. இச்செயற்பாட்டை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக அதன் தலைவர் மஞ்சுள குணரத்ன தெரிவித்தார். இந்நாட்டின் பொது போக்குவரத்தில் ஏற்படும் வாகன விபத்துகளுக்கு சாரதிகளின் கவன ஈனம் மற்றும் வாகனங்களில் காணப்படும் பல்வேறு குறைபாடுகளுமே பிரதான காரணம் என சுட்டிக்காட்டிய அவர், இது தொடர்பில் கவனம் செலுத்தி பொது போக்குவரத்து ஈடுபடும் பஸ்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களினதும் தரப்பரிசோதனையை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்தியாவில் நேற்று பெய்த பருவமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி குறைந்தது 19 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மியான்மர் எல்லையொட்டியுள்ள வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்தில் 8 பேரும் ஜம்மு காஷ்மீரில் 11 பேரும் உயிரிழந்துள்ளனர். மேலும் 15 பேர் காயமடைந்துள்ளனர். ஜம்மு பிராந்தியத்தில் உள்ள ரஜோரி பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பஸ் நிலையம் உள்ளிட்ட பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்முவின் ரஜௌரி மாவட்டத்தில் ராணுவ வீரர்களும் மாநில அவசரகால மீட்புக் குழுவினரும் இணைந்து 5 சிறுவர்கள் உட்பட 11 பேரை மீட்டுள்ளனர். நாகாலாந்தின் மோன் மாவட்டத்திலும் மீட்புப் பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. அடுத்த 2 நாட்களுக்கு ஜம்மு காஷ்மீரில் மிக கடுமையான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. எமது அடுத்த மனித்தியாள செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
2: மனித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. இது மக்கள் சூடிய மகுடமே.
0: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.

0: தள்ளி போகாதே அப்படின்னு சொல்லி அச்சம் என்பது மடமையரா திருவிழத்துக்காக விட்டு
1: அச்சம் என்பதை தள்ளி போகாது அப்படின்னு சொல்லி தள்ளி போனா அச்சம் மடமே ஆகிடும் அப்படின்னு சொல்ல வர என்ன பேர்வல் உங்களோட பேர்வல் ருப்பி வர வர
0: வந்து நீங்க வந்து இயக்குனர் கிட்ட கேட்கணும்
1: ஆயிட்டானே கஷ்டம் அது கேட்க
0: பாளர்கிட்ட கேட்கணும்
1: இல்ல நான் உங்ககிட்ட கேட்டு வேலை இல்ல
2: என்ன
1: பேருமா மறுபடி கோச்சு கொள்ளாம செல்லுங்க சீதேவி
0: ஸ்ரீநிலா
1: ஸ்ரீநிலா பசிந்தான பேரையா
2: என்ன
1: கூற நீங்க எப்படி
0: இருக்கீங்க
1: வீட்டுல சமைக்கிறேன் சாப்பிட தூங்குறேன் அப்படி இல்ல
0: அது உங்க பழக்கம் அபு சரி ஓகே ஸ்ரீநிலா பாடல யாருக்காக கேக்கலாம்னு சொல்லுங்கம்மா
2: கண்டி நிர்மலா பிரியா சாரிணி வேகினி ரெபேக்கா ஜெரோசா மோனிகா மேரி ஜெசிந்தா ஏஞ்சல் ரெஜினா மற்றும் வசந்த சொந்தங்கள் எல்லாருக்காகவும் விரும்பி
0: கேட்கிறேன் பாடல் கேட்கலாம் ஸ்ரீநிலா நன்றி
2: நன்றி
0: ஒன்று பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம் வாங்க

0: ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
5: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கும்.

0: சூப்பரான பாடல்களோடு உற்சாகமாக இணைந்திருக்கிறோம் மத்திய நேரத்துகளும் நிகழ்ச்சியோட இந்த நேரம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் ரமேஷ், கிரிமலை.
0: என்ன பெயர்?
1: கிரிமலை ரமேஷ்.
2: கிரிமலை ரமேஷ், எப்படி இருக்கீங்க ரமேஷ்?
1: ரொம்ப இருக்கு. என்ன
2: செய்றீங்க தம்பி? இன்னைக்கு வேலையா, வீட்லயா, ஸ்கூல்லயா, ரோட்லயா?
1: என்ன
2: செய்ய
1: என்ன
2: செய்து வெளியே செல்ல எனக்கு
1: என்ன
2: செய்ய? அன்பாய் குழந்தை கடிக்கிறது, அதுவும் கொஞ்சம் வலிக்கிறது. அப்படித்தானே பாடிக்கணும். அப்ப கொஞ்சம் முட்டா பொழுது விஷயம்
0: செய்யாதீங்க.
2: ரொம்ப நன்றி ஸ்டார் எல்லாம் மீக்கா சீதேவி.
0: நன்றி, ரொம்ப நன்றி. அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து போற அருமையான பாடல்.

0: நாம நினைக்கிற மாதிரி இருக்கிறது இல்ல வாழ்க்கை. இந்த உலகத்துல 100% முழுமையா இருக்கணும் நீ எதையுமே எதிர்பார்க்க கூடாது. என்ன, நீயே 100% முழுமை கிடையாது. நீ மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாருமே 100% முழுமை கிடையாது. இதான் இறைவனோட படைப்பு, இயற்கையோட நியதி. நமக்கு என்ன கிடைக்குதோ அதை முழுமைப்படுத்தி சந்தோஷப்பட்டுக்கணும்.
1: பஸ்னத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் த டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகர்
2: எஸ் டி சூர்யா.

0: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நேரம் இப்போது 1:45 உற்சாகமாக மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். எங்களோட பேஸ்புக் பக்கமா இணைந்திருக்கிற சொந்தங்களை பார்க்கலாமா?
2: கற்பையா
1: கலைச்செல்வன் பகவந்தலாவில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். குறிஜா கடிலத்து அசுருடேன் உறவுகளுக்காக பாடல் வீழ்வி கற்றிருக்கிறார். போனாகலிருந்து ஜெயசுதாஸ் சொந்தங்களுக்காக பாடல் வீழ்வி கற்றிருக்கிறாங்க. ஒஸ்போன்ல இருந்து விஜயகுமார் இணைந்திருக்கிறார். வைஜெயந்தி மாலா அபிநாசில இருந்து இணைந்திருக்கிறாங்க.
2: முப்பீர் வந்திருக்கா? ஹாய் அக்கா, அண்ணா, அன்பான மதியனியர், வணக்கம். ஆசிக்கா இருக்கிறீங்க, எனக்கு சூப்பரான ஒரு பாட்டு தாங்கன்னு சொல்லிக்கா.
1: அதே போல எங்களோட வந்து கண்ணா இணைந்திருக்கிறாரு. வளமை போலவே நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன், எனக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதே போல மும்தாஸ் பேகம் குழம்பு 14 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க.
2: தினேஷ் வந்திருக்கா, அன்பான வணக்கம். நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக சாமி மலை சிங்காரவர்த்தி டி கே தினேஷ் வந்திருக்க நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: அதே போல ஆகாஷ் கரோலினால இருந்து இணைந்திருக்கிறாங்க. அஸ்வின் தினேஷ் இணைந்திருக்கிறாரு சொந்தங்களுக்காக பாடல் பேபி கேட்டு. ஜெகா இணைந்திருக்கிறாங்க. நசூர் இணைந்திருக்கிறார் கிண்ணியால இருந்து.
2: கட்வான்ல இருந்து கே கே கண்ணா வந்திருக்காங்க. நிர்மலா தேவி சகுந்தலா தேவிக்காக சூப்பரான ஒரு பாட்டு தாங்க நானான்னு சொல்லியிருக்காங்க.
1: சரி, எல்லோருக்காகவும் அடுத்து தென்னவன் திருவிழுக்காக இடம்பெற்ற பாடல்

0: 2.8 வசந்தம் FM வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாடளாவிய ரீதியில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 76,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 76,044 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் 53 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு நேற்று இரவு விடுத்துள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தின் கம்பக மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கம்பக மாவட்டத்தில் மாத்திரம் ஆண்டின் இதுவரையில் 15,910 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அதற்கு அடுத்ததாக கொழும்பு மாவட்டத்தில் 15,110 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது தவிர ஏனைய மாவட்டங்களான மாத்தறையில் 5,330 பேரும், கண்டியில் 5,111 பேரும், களுத்துறையில் 5,010 பேரும், ரத்தினபுரியில் 4,295 பேரும், காலியில் 4,260 பேரும் டெங்கு நோயினால் அதிகளவில் இனம் காணப்பட்டுள்ளனர். 2026 ஆண்டின் ஜூலை மாதத்தின் முதல் 19 நாட்களில் மாத்திரம் 20,666 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: கொங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து அந்நாட்டில் கடந்த 21 நாட்களுக்குள் தங்கியிருந்த வெளிநாட்டவர்கள் கனடாவுக்குள் நுழைய தற்காலிக தடை விதித்து கனடா அரசு அறிவித்துள்ளது. கனடா பொது சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இந்த புதிய எல்லைக் கட்டுப்பாடுகள் இன்று இரவு முதல் அமலுக்கு வரும். இந்த விதிகளை மீறுவோருக்கு 150,000 கனடிய டாலர் வரை அபராதமும், நிறுவனங்களுக்கு 1.5 மில்லியன் கனடிய டாலர் வரை அபராதமும் விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உலக சுகாதார அமைப்பு பயண மற்றும் வர்த்தக தடைகள் இபோலா பரவலை கட்டுப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பலன் அளிக்காது என்றும், அவை தேவையற்ற அச்சம் மற்றும் பாகுபாடுகளை உருவாக்கக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. எமது அடுத்த மணித்தள செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வள்ளல் திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு சிவரான பாடல் நிகழ்ச்சி ஒளித்து வந்தது. நேரம் 2:11 ஆகின்றது. இந்த நேரம் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் ஹெரோல் சந்திரா, எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: தடுமாற்றம்?
2: அப்புறம் எப்படி போகுது? தூக்கம் கலையற மாதிரி பாட்டு படிங்களே ஸ்ரீதேவி. சும்மா சொல்றேன்னா அப்படி சொல்லி போட்டு இருப்பீனா செல்லுங்க இருப்பீனா அப்படின்றேனா நீங்க ஆறு ஆள் நீங்க சரி சீது நல்லா இருக்கீங்களா? இரு கொலை தாருல மீகா ஸ்ரீதேவி
1: பாடல் கேட்பதற்கு எங்கள் சவுண்ட் இயக்குனர் லயனல் கிரகரி, அடுத்தது கல்முனை பொதுச்சந்தைக்கு அருகில் தேநீர் கடை வைத்திருக்கின்ற நியூட்டன் ராகல் மற்றும் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன் ஜெருசா ஜாய் மற்றது
2: புகாரி பாதி எங்க புகாரி என்ன வரையிலன்னு சொல்லி
3: பின்னரே சுவர் நீர் கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. முற்றுப்புள்ளி தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து.

0: பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சி ஒழித்து வந்திருக்கின்றது. நேரம் 2:30. இந்த நேரம் வணக்கம் அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம்.
1: ஐயோ
0: அருள்மொழி, எப்படி நல்லா இருக்கும்.
1: நல்லா நீங்க அப்புறம் ஊர்ல எல்லாம் எப்படி திருவிழா களைக்கட்டுதா? நாளைக்கு போற கொஞ்சம் பிஸி. வீட்டு கோவில் குளம் டீக்க போறீங்க என்ன? பாட்டு படிக்க சொல்லி நல்ல பசித்தான பாட்டு நல்ல குரல் தானே பாட்டிக்கு கூப்பிடுவாங்க கோவில திருவிழாக்கு.
0: சரி ஓகே, அருள்மொழி பாடல் யாருக்காக கேட்கலாம்?
2: உங்களுக்காகவும் நந்தபுரமா சோமநரண்டி குலேஜி ராணியக்கா ராஜலட்சுமா சாந்தி கோவிந்தராயம் பாலகிருஷ்ணமா முந்தாஜ் கோகம் கண்டுவன் சாந்தலகா மேகல கலா குமுதினி விஜிதா சவரியம்மா பரீதா ரவுமா சரோசினி ஆட்டோ விஸ்வநாதன் திருவிழா வடிவேலனா ஆட்டோ விஸ்வநாதன் ஈகரன சாங்குவார் அப்துல் மஜி வசந்தகுமார் இசான் தம்பி அனோடு செந்தி திங்கிரி ரவி முகவீன் செம்முருகையா சின்ன தம்பி வெதையில் ஒருத்தாகும்
1: நன்றி.
0: ரொம்ப நன்றி. புன்னகை இளவரசி
1: சினேகா.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: அழகுன்னு சொல்ல முடியாது, ஆனா அழகுதான்.
2: பார்த்தனே ரொம்ப காஞ்சி போய் கிடந்தா சில சமயம் சுமார் முடிஞ்சு கூட அழகா தான் தெரியும்.
1: அட நாயே, ரூபா கொடுத்தா இதை விட டக்கர் ஃபிகர் கிடைக்கும்டா. அதாடா வாழ்க்கை. வருவாளுங்க, அந்த அரை மணி நேரம் நல்லா நடிப்பாளுங்க, காசை வாங்கி இந்த இங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாளுங்க. தேவையா
3: இது காதல்?
1: பார்த்த உடனே வரதாண்டா காதல், பாக்க பாக்க வர்றது காஜி.
3: திஸ் இஸ் லவ். அவ முகம் பார்த்தாலே தெரியல இப்பதான் பூத்திருக்கா.
1: மல்லிகைப்பூ தலையில வச்சு மோந்து பார்த்தா நாத்தம், செடியில இருந்தே எடுத்து மோந்து பார்த்தா வாசனை.
4: வெரி டெலிகேட்னா, உங்க ரேஞ்சுக்கு நீங்களே போய் கேட்டா அதுக்கு ஏறிக்கும்.
1: டெலிகேட் இங்கிலீஷ் லேர்னிங்கா?
4: எஸ் மா.
1: பட் பாயிண்ட், ஏ ரேஞ்சுக்கு நான் போய் கேட்க கூடாது கண்ணா. இங்க ஓ மூஞ்சிதான் கொஞ்சம் அப்பாவியா இருக்கு, மூஞ்சி மட்டும்தான். ஆனா நீ அந்த பக்கத்து வீட்டுல சமைக்கிற லேடி என்ன பண்றீங்கன்னு அண்ணனுக்கு தெரியாதா? அது பிரச்சனை இல்ல, பல்லு இருக்கிறவன் பட்டாணி திம்பான், எனக்கு பல்லு இருக்கு. ஆனா அது கூட சில பொறுப்புகளும் இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது.

ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்ச சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான்.

0: உலகின் நட்சத்திர
1: ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். சரி அபிஹாசன், இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமா சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க.
2: புவனேஸ்வரன்
1: மங்கிட்கரசி சென்ட் ஜோன் டில்லியில இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. திமிகாசில் இருந்து ஸ்டீபன் இணைந்திருக்கிறார். அதே போல எங்களோட வந்து ஆறுமுகம் ரமேஷ் தமிழ்நாடிலிருந்து ஒரு குடவத்தையில இருந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறாரு. சொந்தங்களுக்காக பாடல் விரும்பி கேட்டு வெஸ்டர்ன் ராஜா இணைந்திருக்கிறாரு. அதே போல எங்களோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து வந்து சந்தோஷமான வணக்கங்கள் நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் உறவுகளுக்காக
2: பாடுறேன். சுரேஞ்சி வந்தியா ரமேஷுக்காகவும் கண்மணிக்காகவும் ரகுக்காகவும் பிரசாத்துக்காகவும் சூப்பரான பாட்டு உண்டுதாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
1: சரி, அதே போல வாகரையிலிருந்து திலீபன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். சொந்தங்களுக்காக பாடல் பேபி கேட்டு அம்மு இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் முக்கம்பன்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க.
2: முக்கம்பன் எங்க இருக்கு?
1: எங்க இருக்கு?
2: பன்லதான்.
1: சரி, ரொம்ப தான் அபிஹாசன்.

அமைக்கும் இந்த பாடலோடு நாங்கள் இருவரும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சரி, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி மற்றும் ஜி ஆர் இருவரும் தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றும் பிரியமுடன் ரூபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நன்றி ரூபினா.
1: அபலாஸ் என்ன மறந்துட்டீங்க போல. ஓகே, தொடர்ந்து மடிந்திருக்கலாம் வசந்தத்தோடு. நேரம் இப்பொழுது மாலை 3 மணி டாட்.

0: அபராத்துவ யத்தகைமுள்ள பகுதியில் ஹெரோயின், ஐஸ் மற்றும் போதை மாத்திரைகளுடன் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அபராத்துவ போலீஸ் நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் வசம் இருந்து 112 கிராம் 260 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள், 29 கிராம் 700 மில்லி கிராம் ஹெரோயின் மற்றும் அடையாளம் காணப்படாத 500 போதை மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 32 வயதுடைய குறித்த சந்தேக நபர் உணவுபாட்டுன ஹீனட்டி என பகுதியை சேர்ந்தவர் என்பதுடன் சம்பவம் தொடர்பில் அபராத்துவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: தாய்லாந்து தலைநகர் பெங்காக்கில் உள்ள பிடிஎஸ் மோச்சிட் தொடருந்து நிலையத்துக்கு அருகில் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்களை சாரதிகள் எளிதாக கண்டறிய உதவும் டிக்டாக் நேரலை ஒன்று சமூக வலைதளங்களில் பெரும் வரவேற்பை பெற்று வைரலாகி வருகிறது. இந்த டிக்டாக் கணக்கு தொடங்கப்பட்ட சில நாட்களிலேயே 1 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளதுடன் ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை ஈர்த்து வருகிறது. தரிப்படங்கள் பறவை பார்வை மூலம் காட்டப்படுவதுடன் அங்கிருந்து புறப்பட தயாராகும் வாகனங்களை கண்டறிந்து வெற்றிடமாகும் இடங்கள் குறித்து வாகன சாரதிகளுக்கு உடனுக்குடன் நேரலையில் வழிகாட்டப்படுகிறது. எமது அடுத்த மடைத்தள செய்தினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கங்கள். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க இரண்டு மணித்தியாலம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. வணக்கம் ஷியா.
1: வணக்கம் ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. போட்டுதாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறோம். இன்றும் ஆனந்தி நிறைய விஷயங்கள் பேச போகின்றோம். உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிறது அப்டேட்டோட இன்றும் உங்களோடு இணைந்திருக்க போகின்றோம். 102.6, 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வெப்பம் அதிகரிக்குது தானே, அந்த பக்கம் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன்னா. சரி, அதாவது இலங்கை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்துட்டு மழையுடனான காலநிலை கொஞ்சம் குறைவடைஞ்சிருக்கு இல்லையா. அப்போ வெப்பம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறது, கொஞ்சம் இல்லை நிறையவே அதிகரிச்சிரு. வெப்பத்தினுடைய தாக்கம் சடுதியாக அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக பார்க்கின்ற போது இந்த கிழக்கு மாகாணம் உட்பட 5 மாவட்டங்களில் இன்றையிலிருந்து கடுமையான ஒரு வெப்ப அளவை நிலவக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்துட்டு கிழக்கு மாகாணம் உட்பட கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலனறுவை, மொன்றாகலை போன்ற மாவட்டங்களில் கடுமையாக வெப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெப்பமான காரணம், இந்த வெப்பம் தாக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லை ஏனைய பகுதிகளில் இருக்கிறவங்க குறைந்த அளவு அந்த வெப்ப பக்கம் போகிறதை தவித்துக் கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, அதிக அளவு தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்க. சூரிய ஒளி படுகிற இடங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆடைகளை வந்துட்டு நீங்க மெல்லிய ஆடைகளில் அணியக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இந்த மாதிரியான இடங்களில் போவதையும் அதிகமான அந்த சோர்வு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இந்த வெயில் காலங்களில் உங்களுடைய நீண்ட தூர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க.
0: அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாட்டில் வந்து பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களினதும் தர பரிசோதனையை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட உள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை வந்து தெரிவித்திருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வந்து ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்திருக்கு. இது குறித்து மேலும் தெரிய வருகையில், இந்த நாட்டின் பொது போக்குவரத்தில் ஏற்படும் வாகன விபத்து மற்றும் சாரதிகளின் கவனியினம் மற்றும் வாகனங்களில் காணப்படும் பல்வேறு குறைபாடுகளே இதுக்கு பிரதான காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பில் கவனம் செலுத்தும் போதுதான் போக்குவரத்தில் ஈடுபடும் மற்றும் பேருந்துகளில் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களினதும் தர பரிசோதனையை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வந்து இந்த தகவல் வந்து தெரிய வந்திருக்கு.
1: சரி, அது மட்டுமல்ல, மனிதர்களுக்கு தான் வெப்பம் அதிகரிக்குதுண்டு அப்படி இல்லை, எல்லாருக்கும் வெப்பம் வந்துட்டு இப்போ சரிதியாக அதிகரிச்சிருக்குது. திருகோணமலையில் கந்தளை அதனை சுற்றுவட்ட பகுதிகளில் வந்து கடுமையான வெப்பம் இப்போ நிலவுகின்றது. காரணமாக அங்கே இருக்கிற காடுகளில் வாழும் வனவிலங்குகளும் இப்போ கடுமையான ஒரு வெப்பத்தை எதிர்கொண்டு இருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த விலங்குகளும். எனவே இந்த நிலவி வருகின்ற இந்த கடும் வெப்பத்தை தணித்துக் கொள்வதற்காக கந்தளாய் வானில குளத்தில் யானைகள் நீராடுவதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த பகுதிக்கு யானைகள் கூட்டம் கூட்டமாக வருகை தந்து நீராடி கொண்டிருக்கிறது. எனவே இந்த வெப்பம் இப்போ இலங்கை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலங்களில் சடுதியாக அதிகரிக்கக்கூடும், ஒரு வறட்சி நிலவக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது.
0: அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வரி செலுத்த தவறிய மதுபான உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து நிலுவையில் உள்ள வரிப்பணத்தை அறவிடுவதற்காக மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு.
1: அது மட்டுமல்ல, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த முட்டை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. முட்டையின் விலையும் இப்போ சரிதியாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே முட்டையின் விலை ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தது. ஆனால் இந்த விலையை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். வெள்ளை முட்டை 41 ரூபாயும் சிவப்பு முட்டை 42 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட இருப்பதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தி சங்கம் தெரிவிச்சிருக்கிறது. சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ந்து மிணிந்திருங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

நாடு முழுவதும்

0: திருநாள் திரைப்படத்திற்காக ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் ஒரு அருமையான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
1: ஓகே, நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இலங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லதும் நடக்கிறது, கெட்டதும் நடக்கிறது. இயற்கை ரீதியான சில மாற்றங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில முக்கியமா எல்லாருமே பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் ஒரு பயம் அப்படின்னு சொன்னா அந்த டெங்கு தான்.
0: டெங்கு தான். அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, டெங்கு அறிகுறிகள் காணப்படுவோர் வந்து வீட்டிலேயே தங்காமல் உடனடியாக உரிய மருத்துவர் சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுமாறு வந்து தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினர் வந்து மக்களிடம் வந்து வலியுறுத்திருக்காங்க. சில பேர் வந்து காய்ச்சல் தளபதி வந்ததுமே என்ன பண்ணுவாங்க, பெனடோல் குடிச்சிட்டு சரி வீட்லயே இருப்போம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அப்படி வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது. என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரியாது நமக்கு என்ன வருத்தம் அப்படி வருது அப்படின்னு சொல்லி, அதனால உடனடியாக வந்து மருத்துவரை வந்து பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனிடையே நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் டெங்கு கணிப்பு தடுப்பு மற்றும் மருத்துவர் முகாமைத்துவம் தரையில் வந்து வழிகாட்டி இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பல்கலைக்கழகங்களில் டெங்கு நோய் ஆரம்பத்திலேயே அடையாளம் காணுதல் மற்றும் நோயாளர்களுக்கு முறையான சிகிச்சை வழங்குவது மற்றும் நோய் கண்காணிப்பு வலுப்படுத்துதல் மற்றும் டெங்கு நுளம்புகளின் பெருக்கத்தை தடுப்பதே இதன் நோக்கமாகவும் கருதப்பட்டிருக்கு. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைய தினம் நாட்டில் வந்து 75,321 டெங்கு நோயாளர்கள் வந்து
1: பதிவாகி
0: இருக்காங்க. அதே நேரம் 53 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க.
1: அதுலயும் 37 பேர் வந்துட்டு பெண்கள் இல்லையா?
0: ஏன்னா அதிகமாக பெண்களுக்கு தான் டெங்கு நோய் வந்து
1: அதிகமா வீட்டுல தானே இருக்கிற நம்ம, அதனால நம்மளுக்கு தான் தாக்குறது. என்ன செய்ய, நம்ம கூட ஒரு தனிப்பட்ட பாசம் தானே இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த டெங்கு நோய் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவுதான் சிகிச்சை பெற்று குணமாய் வீட்டு வந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து 88% குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு டெங்கு 2 அப்படிங்கிற ஒரு வைரஸும் பாதிக்கப்படுவதாக சொல்லப்படுது இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்தியாவில் வந்துட்டு முதல் டெங்கு தடுப்பூசியான கியூ டெங்காவுக்கு இந்திய மருந்து கட்டுப்பாடு பணியகம் இப்ப வந்துட்டு சந்தைப்படுத்துறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறது. இந்த தடுப்பூசியை வந்துட்டு ஆனது 4 முதல் 60 வயதுடைய நபர்களுக்கு செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்கிறாங்க. இந்த தடுப்பூசி அதாவது 3 மாத இடைவெளிக்கு பிறகு 0.5 மில்லிமீட்டர் அளவு கொண்ட 2 தடுப்பூசிகளை செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கு நம்ம உடம்புல. உலக அளவில் பார்க்கின்ற போது இந்த டெங்கு பாதிப்புகள் சுமார் 1/3 இந்தியா கொண்டிருக்கிறதாக சொல்லிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு பாதிப்பு இல்லையா? அதே போல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கொடுக்கல் வாங்கல் விவகாரம் அப்படிங்கிறது இப்ப இலங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லஞ்ச ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. யாபாஸ் அண்மையில் பரவலாக பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த யாபாஸ் தொடர்பான விஷயங்கள் வந்துட்டு இப்ப வந்துட்டு பேசுபொருளாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய யாபாஸ் வந்துட்டு விமான கொள்வனவில் லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகின்ற விவகாரம் தொடர்பில் இப்ப அவங்கள பிடிக்கணும், அந்த முக்கிய சந்தேக நபர்களையும் சாட்சிகளையும் கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப ஒரு குழு ஒன்று ஆஸ்திரேலியா பயணிக்க இருக்கிறாங்க. கட்டாயம் ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற தகவல் எல்லாம் திரட்டி வந்து இந்த குழுவை பிடிச்சிருவாங்க. அப்படிதான் நடக்கிறது. இப்ப சினிமா பட இது மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த லஞ்ச ஊழல் அப்படிங்கிற மாதிரி 2013 ஒரு ஐரோப்பிய விமான நிறுவனத்திலிருந்து 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் பெற்ற வழக்கில் தான் இந்த முக்கிய சந்தேக நபர்கள் வந்து இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த யாபஸ் லஞ்ச ஊழல்ல யாரெல்லாம் சிக்க போறாங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம்.
0: அதே நேரம் பார்த்தீங்கன்னா, யாழில் வந்து கடமை புரியும் உதவி போலீசார் சரியா ஒருவருடைய வீட்டில் வந்து வாள் மற்றும் குண்டுகள் என்பன வந்து மீட்கப்பட்டுள்ளதாக வந்து தகவல் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் வந்து வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் அழைக்கப்பட்டிருக்காரு. அந்த வகையில் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் வந்து கடந்த சில தினங்களில் முன்னர் வந்து குறித்த அதிகாரியின் கண்டி பகுதியில் உள்ள வீட்டில் வந்து இந்த வாள் மற்றும் குண்டு என்பன வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு சரி. அதே நேரம் இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யாழ் மாவட்டத்திலும் வந்து குன்றுகள் சில வாள்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கதாக வந்து போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மட்டக்களப்பில் வந்து மோட்டார் சைக்கிள் வந்து திருட்டு சரியா? அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
1: அதானே வளமே எல்லாரும் திருடுறது தானே.
0: இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படியுமே வாகனம் வாங்குறதுக்காக கடைகளுக்கு போறது வழக்கம். சரியா, அந்த வகையில் வந்து நம்ம வாகனம் வாங்கும் போதே பரிசோதனை செய்யணும். சரியா, அந்த வாகனம் வந்து இந்த அளவில் ஓடுது, சரியா வேகமா போதாதுது, எல்லாம் பார்ப்போம் நம்ம. சரியா, அந்த வகையில் வாகனம் வாங்க சென்ற ஒருவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த வாகனத்தை நான் ஓட்டி பார்க்கணும், ஃபர்ஸ்ட் நான் ஓட்டி பார்த்துட்டு தான் நான் வாகனத்தை வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, அப்ப கடைக்காரன் என்ன பண்ணிருக்காரு, சரி நீங்க ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் வாகனத்தை வந்து ஒரேடியா ஓட்டிட்டு
1: போயிட்டாரு.
0: அப்ப ஓட்டிட்டு போனவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த வாகனத்தை விற்க முற்படும் போது வந்து போலீசார்னால வந்து மாட்டிருக்காரு. சரியா, மாட்டி திரும்ப வந்து கைது செய்து அந்த மோட்டார் சைக்கிளை திரும்ப உரிமையாளர்களிடமே ஒப்படைச்சிட்டாங்க.
1: நல்ல விஷயம், ஆனா திருடுறது கேட்ட விஷயம். சரி, இதே போலதான் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரம் வந்துட்டு பேசுபொருளாக இருந்தது. நிறைய தீர்மானங்கள்லாம் அமைச்சரவையில் கொண்டு வந்தது. இப்போ நீர்கொழும்பு சிறைச்சாலை கைதிகள் தாக்குதல் உள்ளாகி உயிரிழந்த சிறைச்சாலைகள் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு இழப்பீடு வழங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விரைவில் அதற்கான அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்க இருப்பதாகவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவிச்சிருக்கிற விஷயம் நல்ல விஷயம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. எனவே உயிரிழந்த அதிகாரிகள் குடும்பங்கள் வழங்கப்பட இருக்கிற இழப்பீட்டு தொகை அமைச்சரவை தீர்மானத்துக்கு பிறகு அது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
0: தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க 5 மணி வரைக்கும்.

0: சோடு தாக்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது 3:33.
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: பாசன் கிருபாஸ்கரன் திரைப்படத்துக்காக இவனுடைய இசையில் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்கல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க.
1: இப்ப நிறைய விடயம் பேசிட்டு இருக்கோம் என்ன, அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெளிநாட்டு பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்லி இப்ப பாக்க போறோம். எபோலா வைரஸ் தொற்று கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் வந்து கடந்த 21 நாட்களில் வந்து கொங்கோவிற்கு சென்று வந்த வெளிநாட்டவர்களுக்கு தாங்களது நாட்டுக்கு நுழைய கனடா வந்து தற்காலிக தடை விதித்திருக்காங்க. சரியா, ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. கொங்கோவிற்கு சென்று வந்த வெளிநாட்டு பயணிகளை கனடாவிற்கு வரும் வகையில் வணிக ரீதியிலான மற்றும் தனியார் விமானங்களை ஏற்றுவதற்கு விமான நிறுவனங்கள் வந்து தடையும் விதிக்கப்பட்டிருக்கு.
0: அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும், 21ஆம் தேதி
1: இல்ல 29ஆம் தேதி வரைக்கும்
0: நடைமுறையில் இருக்கும். அதே போலதான் கனடா பக்கம் வந்துட்டு இப்போ சற்று வந்துட்டு வெப்ப அலைகள் தீவிரமாக இருக்கிறது. கனடா அப்படின்னு சொன்னாலே கூலான ஒரு பிரதேசம். கனடாவில் வந்து காட்டு தீ வந்துட்டு பரவுற வேகம் வந்துட்டு அதிகரிச்சிருக்கு. அதனால அந்த புகைகள் காரணமாக மொன்ட்ரியல் அதனை சுற்றி இருக்கின்ற பகுதிகளில் வந்துட்டு காற்றினுடைய தரம் வந்துட்டு குறைவாக இருப்பதாகவும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதற்காக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக நிறைய இடங்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது.
1: அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈரானின் மேற்கு பகுதியான கர்ஷ்மா மாகாணத்தில் வந்து 5.7 ரிக்டர் அளவிலான மற்றும் ஒரு நிலநடுக்கம் வந்து பதிவாகியிருக்கு. சரியா, மேலும் நிலநடுக்கத்தின் தாக்கம் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து அதிகபூர்வமான அறிக்கை இதுவரையிலாகவும் வெளியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள நிலைமைகளை மதிப்பிடுவதற்காக மதிப்பீடு குழுக்களும் மற்றும் அவசர மீட்பு பிரிவுகளும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு.
0: இதே போலதான் ரஷ்யா மீது இப்ப மறுபடியும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா உக்ரைனுடைய போர் எப்பதான் நிறைவுக்கு வரும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அது ஒரு கனவாகவே இருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் மீது நள்ளிரவில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 16 பேர் காயமடைந்திருக்கிறதாக, ஒருவர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் மாறி ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ட்ரோன் தாக்குதல், 7 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 50 பேர் வரையும் காயமடைஞ்சிருக்கிறாங்க.
1: அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈரானின் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் அவரது குடும்பத்தினரை சவப்பெட்டி மேல் வந்து இருப்பது போன்று சித்தரிக்கப்பட்ட விளம்பரம் வந்து பல வகை வைக்கப்பட்ட சர்ச்சை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சரியா, ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் வந்து ரத்தத்திற்கு ரத்தம் என அடைமொழிப்பட்டு தலைநகரம் தெஹரானில் வந்து இந்த பலகை வந்து வைக்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு.
0: நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து மெழிந்திருங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் அவன் தொட்டா நீ தொட விட்ட
1: சிவா நீ ஜஸ்ட் ஹெல்ப் இத போய் பரிவேஷமாக்குற
2: ஏ எதிரா ஹெல்ப்
3: இது கஷ்டம் இது கஷ்டம் இதே மாதிரி அவளுக்கு முதுகு கொட்டிருந்து அப்ப நீ தொடச்சுட்டு இருந்தா அதுக்கு பேரு ஹெல்ப்
2: இப்பதான் நீ தொடச்சுக்கல இதுக்கு எதுக்கு ஹெல்ப் அவளுக்கு என்ன கையால என்ன உனக்கு என்ன கையால அப்புறம் என்ன அவனுக்கு தொடக்கி விட்ட நீ என்ன தொட்டே

இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் இயக்குனர் எஸ் ஜே சூர்யா. ஒலிக்கும் பாடல் இது வியாபாரி திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில்.

0: அனைத்து முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வரி செலுத்த தவறிய மதுபான உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து நிலுவையில் உள்ள வரிகளை அறவிடுவதற்காக மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் இன்று உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். வரி செலுத்த தவறியுள்ள மதுபான உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து குறித்த வரிகளை அறவிடுவதற்கான உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலினால் உயர்நீதிமன்றத்துக்கு இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளதால் ஹோமஸ் நீரிணை ஊடான எரிபொருள் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆசிய சந்தையில் வர்த்தக நடவடிக்கையின் ஆரம்பத்தில் இன்று மசகு எண்ணெய் விலை 3% மேலாக அதிகரித்துள்ளது. தொடர்ச்சியாக 9வது இரவாக ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதையடுத்து இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எமது அடுத்த மனிதள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் போட்டு சாக்கு நிகழ்ச்சி. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. நிறைய விஷயங்கள் வந்து இப்போது பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, யுக்ரைன் மீது வந்து நள்ளிரவு ரஷ்யா நடத்திய தாக்குதல்ல வந்து ஒருவர் பலியாகியுள்ளார் மற்றும் 16 பேர் வந்து காயமடைந்திருக்காங்க. சரி, அந்த சூழலில் ரஷ்யா மீது யுக்ரைன் நேற்று முன்தினம் நள்ளிரவு நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் வந்து 7 பேர் பலியாகி இருக்காங்க மற்றும் 50 பேர் வந்து காயமாகி இருக்கிறாங்க. சரி, அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரஷ்யாவின் முக்கிய ஆயுத உட்கணப்பு மீது ட்ரோன் கொண்டு யுக்ரைன் தாக்குதல் ஈடுபட்ட எண்ணெய் நிறுவனம் மற்றும் இந்த தாக்குதலுக்கு வந்து இலக்காகி இருக்குது.
1: சரி, ஓகே, அது அப்படி இருக்கு. இலங்கையை பொறுத்தவரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தரமாறல் கல்வி கற்கின்ற திருகோணமலை கந்தளை பகுதியில் ஒரு வகை நச்சு விதைகளை உட்கொண்டு சுகவீனமடைந்த பாடசாலை மாணவர்கள் 22 பேர் இப்போ வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வந்துட்டு இது என்ன விதை அப்படின்னு தெரியல, ஆனால் ஒரு சிறுவன் வந்துட்டு வீட்டில் இருந்து கொண்டு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில பேர் சொல்லியிருக்கிறாங்க அது ஆமணக்கு விதை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதையை வந்து குறித்த மாணவன் வந்துட்டு உட்கொண்டிருக்கலாம், அதனால தான் இப்படியான சுகவீனம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமில்ல, தரமாறு கல்வி கற்ற 20 மாணவர்களும் 2 மாணவிகளும் இப்போ வந்துட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
0: இப்போ அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பேருவின் ஆண்டிட்ஸ் பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக வந்து 5 பேர் வந்து உயிரிழந்துள்ளதாக சம்பவம் வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலநடுக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 5.5 ரிக்டர் அளவில் வந்து பதிவாகி இருக்குது. நிலநடுக்கத்திற்கு வந்து 20க்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைந்த நிலையில் வந்து 300 பேர் வந்து இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கு.
1: அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்ன வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும். இதே போலதான் தென் அமெரிக்கா பக்கம் போப்புறம், தென் அமெரிக்காவின் வடக்கே அட்லாண்டிகா பெருங்கடல்ல வந்துட்டு கயானா கடலில் வந்துட்டு 133 பயணிகளுடன் பயணித்த அரசு படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கிறது. 67 பேர் வரை மீட்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஹெலிகாப்டர், விமானங்கள் மற்றும் மீன்பிடி படகுகள் மூலம் 1000 சதுர மைல் பரப்பளவில் அந்த தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கானது. அது மட்டுமில்ல, 41 ஆண்களும் 11 பெண்கள் மற்றும் 15 குழந்தைகள் இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சமும் வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கறது. அந்த அப்டேட் உங்களுக்காக தர இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம்
0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: சரி, இந்த மனதளத்தின் குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு குருகுலத்தில் வந்து நான்கு சீடர்கள் வந்து இருந்திருக்காங்க. அவர்களின் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு குரு வந்து ஒரு வாரம் முழுவதும் கடுமையான மௌன விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை எடுத்திருக்காரு. சரியா, ஒரு வாரத்திற்கு யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் நாள் மாலை வரைக்கும் நான்கு பேரும் வந்து கஷ்டப்பட்டு வாயை திறக்காமலே அமைதியாக இருந்திருக்காங்க. இரவு நேரமானதும் அறையில் இருந்து விளக்கு வந்து திடீரென அணைய போயிருச்சான். சரியா, இதை பார்த்த முதல் சீடன் மௌன விரதத்தை மறந்து பதற்றத்தில், ஐயையோ விளக்கு அணைய போகுது, யாராவது கவனிங்க அப்படின்னு சொல்லி கத்திருக்காரு. சரியா, அவர் பேசினதை கேட்டுட்டு இரண்டாவது சீடன் கோபமாகி, டேய் நீ மௌன விரதம் என்பதையே மறந்துட்டியே, உனக்கு தெரியாதா மௌன விரதம் அப்படின்னு சொல்லி ஏன் பேசுனா என்று கேட்டிருக்காரு. சரியா, அப்ப உடனே மூன்றாவது சீடன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இவர்கள் இருவரும் பேசி கொண்டதை பார்த்து கொண்டிருந்து, நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்கீங்க, சத்தம் இல்லாம இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு. சரியா, இறுதியாக நான்காவது சீடன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, அவரும் கைகளை தட்டி பெருமிதத்தோடு சிரித்து கொண்டே சொன்னாராம், ஆஹா, இந்த அறையில் வந்து விரதத்தை உடைக்காமல் பேசாமல் இருந்தது நான் ஒருத்தன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவரும் பேசிட்டாரு. சரியா, நான்கு பேருமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தாங்களின் முட்டாள்தனத்தை நினைத்து தலைகுனிந்து நின்றிருக்காங்க. சரியா,
2: பாருங்க,
1: அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மற்றவர்களின் குறைகளையும் தவறுகளையும் சுட்டிக்காட்ட அவசரப்படும் போது நாம் என்ன செய்கிறோம் என்பதை பல நேரங்களில் வந்து மறந்து விடுகிறோம். சரியா, நாம் நம்மை கவனிப்பதே எல்லாவற்றையும் விட சிறந்தது. சரியா, ஒருத்தரை ஒருத்தர் நம்ம போயிட்டு குறை சொல்லும் போது வந்து நம்ம என்ன செய்யறோங்கிறதே சில நேரத்துக்கு நம்ம மறந்துடுவோம்.
2: நம்ம மேல இருக்கிற குறைகளே நிறைய இருக்கு, அது நம்ம சரியா செஞ்சா மட்டும்தான் நம்ம நல்லா வரலாம்.
0: பாருங்க.

0: ரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக், ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
2: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
4: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

0: கால பாடல்களும் ஓர் நாள்
1: தோடி ராகம்
0: செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்
2: The best live music streaming in Sri Lanka. Wasn't the best of

0: நாணயம் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி. இந்த மனிதத்திலும் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். பொதுவாக நாங்கள் வெளிநாட்டு பக்கத்தில் சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்கள் இடம்பெற்று இருக்கிறது. அதையும் நாங்கள் உங்க கூட பார்த்து கொள்ள வரோம்.
1: இப்போ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சுவிட்சர்லாந்தின் வாலி மாகாணத்தில் அடையாளமாக கருதப்படும் கருப்பு மூக்கு செம்மறி ஆடுகள் வந்து இரவு நேரத்தில் வந்து கொட்டிகைகளில் வந்து அடைக்கப்பட்டிருக்கு. புயல் வீசி சில மணி நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுமார் 26,000 முறை மின்னல் உருவாகியிருக்கு. இந்த மின்னல் தாக்கத்தினால் வந்து கொட்டிகைகளில் அடைக்கப்பட்டிருந்த 97 ஆடுகள் வந்து உயிரிழந்ததாக சம்பவம் வந்து பதிவாகியிருக்கு. அதாவது சமீப காலமாக ஓநாய் போன்ற விலங்குகளிடம் இருந்து ஆடுகளை பாதுகாப்பதற்காக ஆடுகளை வந்து கூட்டமாகவும் நெருக்கமாகவும் வந்து கொட்டகைகளில் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. அதனால் ஒன்றுடன் ஒன்று ஒரசி நெருக்கமாக காணப்பட்டதன் காரணமாக மின்னல் தாக்கியதால வந்து இந்த ஒட்டுமொத்த ஆடுகளும் வந்து உயிரிழந்திருக்கு.
0: ஒன்றல்ல ரெண்டு இல்ல, இவ்வளவு ஆடுகள் என்ன. சரி, பிரித்தானியா பக்கம் போறோம். பிரித்தானியாவில் கீர் ஸ்டார்மர் தனது பதவியை விலகியதை தொடர்ந்து இப்போ புதிய பிரதமர் இன்று பதவியேற்கின்றார். பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் புதிய பிரதமராக தொழில் கட்சியினுடைய தலைவர் ஆண்டி ஃபர்னஹாம் இன்று பதவியேற்கின்றார். இது வந்துட்டு கடந்த ஒரு தசாப்தம், அதாவது 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிரித்தானியாவின் 7வது பிரதமராக இவர் பொறுப்பேற்கிறார். நாட்டை முழுமையாக மாற்றி அமைக்கப் போவதாக மக்களிடம் வாக்கு கொடுத்திருக்கிறார். பார்க்கலாம், பொறுத்திருந்து பிரதமர் கீர் ஸ்டார்மரை விட இவர் நல்ல ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு.
1: அதே நேரம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால், விண்வெளியில் மனிதர்கள் நிரந்தரமாக குடியேற அங்கு குழந்தைகள் பெற்றுக்கொள்வது எதிர்பார்ப்பை விட மிகவும் சவாலானதாக இருக்கும் என புதிய ஆய்வில் வந்து தெரிவித்திருக்காங்க. அதன்படி விண்வெளியில் நிலவும் பூஜ்ஜியம் ஈர்ப்பு விசை மற்றும் அதிக கதிர்வீச்சு காரணமாக இனப்பெருக்கத்திற்கு தேவையான கருமுட்டைகள் உருவாகும் செல்களின் செயல்திறன்கள் வந்து 50% வரை குறையக்கூடும் என கண்டறியப்பட்டிருக்கு.
0: விண்வெளியில போயிட்டு இருக்கலாம், ஆனா கஷ்டம் குழந்தைகள் பெற்றுக் கொள்றது. சரி, ஓகே. இதே போல நாங்கள் வந்துட்டு நேற்றைய தினம் இன்று எல்லாருமே பரவலாக பேசிக்கொண்டிருக்கின்ற சமூக வலைத்தளங்கள் மட்டுமில்லை, எல்லா இடங்களிலும் இப்போ வந்துட்டு ரொம்பவே பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்து தொடர் வெற்றி அடைஞ்சிருக்கிறது. 23வது ஃபீஃபா உலக கால்பந்து உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமில்ல, 2010 முதல் உலகக்கோப்பையை வந்து ஸ்பெயின் அணி பெற்றது. அதுக்கு பிறகு 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உலகக்கோப்பையை தன் வசப்படுத்தி இருக்கிறது. நல்ல ஒரு விஷயம். இது மட்டுமல்ல, அதாவது உலகக்கோப்பை ஒருத்தருக்கு கிடைச்சு அதனுடைய அது தங்கம், அதாவது அந்த தங்க பாதணிகள் இன்னும் ஒருத்தருக்கு கிடைக்கும். அதாவது உலக கிண்ண கால்பந்து தொடரின் இதுவரை எந்த ஒரு வீரராலும் எட்ட முடியாத ஒரு சாதனையை தான் பிரான்சின் அசுர வேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளியன் மேப்பே படைத்திருக்கிறார். 2026 உலக கிண்ணத்தின் அதிக கோல்களை அடித்தவர்களுக்காக புகழ்பெற்ற அந்த தங்க பாதணி விருது அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ அவர் தன்வசப்படுத்தியிருக்கிறாரு. இதனால உலக கிண்ண வரலாற்றில் 2 முறை இந்த விருதை அவர் பெற்றிருக்கிறாரு. அதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்த அதாவது இந்த கால்பந்தாட்ட உலக கிண்ண போட்டியின் முடிவில் அர்ஜென்டினா அணி தோல்வியை தழுவியது. அதுக்கு பிறகு அணியின் தலைவரும் கால்பந்து சாம்பவான லியோன் மேசி மைதானத்தில் மனம் முடைந்து கண்ணீர் விட்ட ஒரு காணொலி இப்போ ரசிகர்கள் மத்தியில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே வெற்றி பெற்ற அணிக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்றோம். தொடர்ந்து மெனிந்திருக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். முக்கியமான ஒரு விஷயம்
1: இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாட்டில் வந்து வாகன விபத்துகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சரி, அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மாணவர்களை வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டமானது. இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு இந்த வேலை திட்டம் வந்து ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் வந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது.
0: உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமைகட்டும், பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம்.

0: சிறுத்தை திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்தொய்கிறது. நேரம் மாலை 4:47. இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
4: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
3: என்ன, நீங்க கட்டிடுக்கு ஒச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
4: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு
3: தெரிந்தவர்கள்
4: சொல்லு. ஜிஐ பாக்ஸ் பார்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம்
1: ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கஷ்டப்படுறது. சாக்கடையில பிறந்து குப்பை தொட்டியில வளர்ந்து சரி எவன் கைகாலையோ பிடிச்சு ஃபேக்டரியில வேலைக்கு சேர்ந்து அந்த கான்ட்ராக்டர் இந்த இன்சார்ஜ் லேபர் லீடர்னு போட்டு தள்ளி முதலாளி கைய நக்கி கால நக்கி கஷ்டப்பட்டு ஒரு போஸ்டுக்கு வந்து சரி வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடக்கூடாதுன்னு முதலாளி பொண்ணுக்கு ட்ரக் சப்ளையரா இருந்து அவளை மயக்கி கல்யாணம் பண்ணி ஆகா மாமா ஏதோ ஃபேக்டரி கொடுக்கறாருன்னு இந்த காட்டுக்குள்ள வந்து செட்டில் ஆகி அப்பாட வாழ்க்கை நிம்மதியா போகுதுன்னு நினைச்சா கரும இந்த பேய் வந்து நிக்குது. முடியலடா

0: பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகணும். தொடர்ந்தும் நீங்க வசந்த் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை கேட்கலாம். சூப்பரான பாடல்களோடு இடம்பெற காத்துட்டு இருக்கிறது. இந்த நாளில் முடிந்திருந்த எங்களுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நாங்க.
1: என்றும் உங்கள் அன்பின் அர்ச்சி ஆனந்தி மற்றும்
0: நான் ஜி ஆர் தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டூன் மக்களே.

92.8 வசந்தம் FM வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.

0: தேர்ந்தெடுக்கப்பட்டும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: இலங்கை கடற்படையின் புதிய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் டேமன் பெர்னாண்டோ மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கை கடற்படையின் 27வது கடற்படை தளபதியாக பதவியேற்றமைக்காக கடற்படை தளபதிக்கு ஜனாதிபதியின் செயலாளர் தனது வாழ்த்துக்களை இதன்போது தெரிவித்தார்.

0: நாட்டின் மீது அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவுடனான ராஜதந்திர தொடர்புகள் தொடர்வதாக ஈரான் அறிவித்துள்ளது. மத்தியஸ்தர்கள் ஊடாக விவரங்கள் பரிமாறப்பட்டுள்ளதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி தெரிவித்துள்ளார். சமீபத்திய நாட்களில் ராஜதந்திர கட்டமைப்பு வினைத்திறனுடன் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெறிவித்துள்ளார். இந்த மனித்தள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் நாளுக்கான மனித்தள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

நேர்களும் சந்தோஷமான மாலை நேரம். வணக்கம் மடனா, மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்க எல்லாருமே சந்திக்கல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளும் சும்மா சூப்பரான வாரம் வார சீமராஜா அப்படின்னு சொல்லி எனக்கு நானே ஒரு பாடலை, இனிமையான ஒரு பாடல் கிட்ட மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இன்றைய நாளும் கூட அப்படியே எக்கச்சக்கமான ஏராளமான சூப்பரான பாடல்களை தரத்துக்கு நானும் காத்துட்டு இருக்கு. நீங்களும் கூட தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழிக்க வேண்டிய இலக்கம் 0-1-2-7 5 0-0-1 கதை போல 0-1-2-7 5-1-1-1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு விரும்பிய பாடல்களையும் கேட்கலாம்.

0: ஆகியக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் நிகழ்ச்சியில கேட்டுருக்கும். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் நஸ்ரல் ஐயா கண்ணு.
1: வணக்கம் வணக்கம் ஐயா கண்ணு, எப்படி இருக்கீங்க?
2: நலம் நலமா இருக்கு, நீங்க நலமா இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
2: நான் இப்ப வேலையில இருந்துகிட்டு இருக்கேன், கடையில.
1: அடடா, என்னதான் அங்க பிஸியா இருந்தாலும் கால் பண்ணிடுவோம் இல்ல என்ன?
2: ஓ எம்டிஎஸ் அஞ்சாங்களுக்கு அஞ்சாம் சொன்ன எம்டிஎஸ் சத்தமா இருக்கு.
1: அப்படியா? ஓகே ஓகே. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? நன்றி, நீங்களும் கூட தொடர்ந்து கால் பண்ணி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0112 7 5 0 0 1 2 7 5 1 1 1 இருக்கு.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு.

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: பல்லவன் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் நிலாந்தி.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க? நல்லா வாசாடலாம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.

0: எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.6 102.8.
1: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
2: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவுக்கு கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் பாகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து

இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: மணித்தாளத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். நீங்களும் கூட தொடர்ந்து மழை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 01 2 7 5 0 0 1 அதே போல 01 2 7 5 1 1 1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது?
1: நான் நாகஸ்தானில இருந்து ஐயாத்ரி சண்முகநாதன் அக்கா.
0: சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன் அக்கா, நீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சண்முகநாதன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க
1: அக்கா? வேலை முடிச்சுட்டு வந்து இப்ப பாடல் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அக்கா. முதல் பாடலே அமர்க்களமான பாடல் ஒன்று தந்தீங்க, நல்ல கருத்தான பாடல்கள்.
0: அப்படியா, நான் இன்னைக்கு வந்திருக்கேன்.
1: நன்றியும் பாராட்டும் அக்கா.
0: நான் இன்னைக்கு தானே வந்திருக்கேன், அதனால ரொம்ப ஸ்பெஷலா ஒரு சாங் எனக்காக.
1: அப்படியா அக்கா?
0: ஆமா ஆமா,
1: நல்ல பாடல் அக்கா. அந்த முதல் பாடல் சீமராஜா படத்துல
0: நிகழ்ச்சி
1: கலை கத்துதேக்கா, உங்களோட பேசணும்னுதான் நீண்ட நேரமா நானும்
0: மனைவி விமலாதேவி,
1: மகன் நிரோசன், புஷ்பவல்லி மற்றும் தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் வட்டகொடையில் இருக்கும் மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம், முரகொடையில் இருக்கும் செல்லையா ராசம்மா குடும்பம் மற்றும் முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம் மற்றும் சிவராஜா குடும்பம், சுந்தர்லிங்கம் குடும்பம் மற்றும் நாகஸ்தானில அக்கா சத்தி ஸ்டோர்ஸ்ல வசந்த சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லோருக்கு அம்மாக, மற்றும் விஜயா தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுகை சின்ன தம்பி, தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், மவுஞ்சி ஏகாம்பரம் குடும்பம், சுப்பையா ஆகாஷ் மற்றும் கொச்சிக்கடை ஈடனையா அவர்களுக்கும், கந்துலையாவில் கேட்கும் அனைத்து எங்கள் சொந்தங்களுக்கும், உரகுலையில் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் நல்லதொரு பாடலை தாருங்கள் அக்கா. அலத்திய வழங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா.
0: நன்றி
1: நன்றி.

0: படத்துல ஒரு சூப்பரான படம் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அருமையான பாடத்தோப்பு உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி நன்றி. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: எல்லாம் குடிச்சிட்டேன் மேடம். நான் ரொம்ப ட்ரை பண்ணி இப்பதான் கிடைச்சி லைன். உங்களோட பேசினா ரொம்ப சந்தோஷம், வாய்ப்பு தந்ததுக்கு.
0: அடடா, லைன் கிடைச்சது தானே சந்தோஷம் தானே உங்களுக்கு?
1: ஓ சந்தோஷம், பெரிய சந்தோஷம். அதை விட சந்தோஷமா மேடம்.
0: அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா மேடம்?
0: என்ன பாடல்?
1: என்ன ஒரு அழகியடா, கண்ணை விட்டு விலகலடா. அந்த பாடல முடிஞ்சா தாங்க மேடம்.
0: அப்படியா, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, கண்டிப்பா தானே. சரியா?
1: ஓகே மேடம்.
0: யார் அந்த அழகின்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: அன்பான ஆசிரியர் தோப்பூர் அனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வனால் இருக்கிற தம்பி மொயரினுக்காகவும், உங்களுக்காகவும், எனக்கும், வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு அனைத்து உள்ளங்களுக்காகவும் கேட்போம் மேடம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
0: ஓகே, நன்றி
1: நன்றி.

0: திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான படம் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது?
1: நான் லோசா சொல்புரத்துல இருந்து வரேன்.
0: லீசா, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்ல சந்தோஷமா இருக்கேன்.
0: ஓகே ஓகே, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: பாட்டு கேட்டு பண்ணிருக்கேன்.
0: அப்படியாமா, ஓகே ஓகே. டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா? ஓ, எல்லாம் குடிச்சாச்சு.
0: ஓகே, உங்களுக்கு என்ன பாடல், இந்த பாடல்களே ரொம்ப பிடிச்ச பாடல் இது?
1: இப்போ போட்டோ விஜயோ
0: விடுங்க. இல்ல
1: இப்போ போட்டோ பாடல் கேட்குறீங்க?
0: ஆமா, எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், நீங்க ரசிச்சு கேட்கக்கூடிய ஒரு பாடல், என்ன பாடல்? அப்படியா, ஓகே ஓகேமா. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. தொடர்ந்து நீங்களும் கூட அழைப்பு ஏற்படுத்திய சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0-1-2-2-7-5-0-0-1 கதை போல 0-1-2-7-5-1-1-1 கலந்து எங்களோட ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: back-to-back hit music, only on Bussendum FM.
1: Bussendum FM, 102.6, 102.8.

0: பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நீங்க

0: செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் அன்னிசாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணைக்கிறது.
1: தென்னங்கிளையும் தென்றல் காத்தும் குயிலும் ஆடி மானே ஒன்ன

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: மாஸ்டர் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது? ரகுமா, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படியா? ஓகே ஓகே ரகுமா, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்க?
1: பாட்டு கேட்டுட்டு நல்ல பாட்டு போடுறீங்க, அத கேட்டுட்டு நன்றி உங்களுக்கு.
0: ஓகே மா, ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல, டீ குடிக்கல. என்னடா கொஞ்சம் சீனி தானியனால நான் நிச்சயம் டீ குடிக்க பாக்குறேமா.
0: ஓகே மா, ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கங்களா கேக்க போறீங்க?
1: இந்த மகளுக்கு ரலீனா, பேரப்புள்ள ராசிகா, பாட்டு சொல்லாமா?
0: என்ன பாடல்?
1: பாட்டு படம் யாரில விஜய்த படத்துல சிம்ரான் வந்து கலெக்டர் ஆகுவா, எத நேரம் அந்த பாட்டு படிப்பா? அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
1: ஆ சரி,
0: ஓகே, நன்றி
1: நன்றி.

0: பல கோடி நேயரை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நடக்குது தலைவரே, நடந்தது. மேடையில நீங்க பேசுனீங்க, அத நான் பார்த்தேன். திரும்பி திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து பார்த்து உங்க டயலாக் எல்லாம் எனக்கு பிராம்ப்டிங்கே இல்லாம மகப்பாயிடுச்சு தலைவரே.
2: அப்போ இந்த மாநாடு நடந்ததை நீ ஏற்கனவே பார்த்திருக்கியா?
1: நடந்துச்சு தலைவரே. ரஃபீக் நம்ம பிளான் பிரகாரம் பேரிகேட் கிட்ட போய் நின்னா, ஹிட்மேன் மேல இருந்து சுட்டா சிஎம் செத்தா. அப்ப வந்தான் தலைவர், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவா சுடுவா சாவா ரிப்பீட். முடியல தலைவர, முடியல தலைவர்.
3: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகரும் இயக்குநருமான எஸ் ஜே சூர்யா.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் இது? மது, எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கு.
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மது. அப்புறம் என்ன செய்துட்டு
2: இருக்கீங்க?
1: ஆமாமா, டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ஷோக்கு வந்தாச்சு.
2: நல்லா இருக்கு அக்கா.
1: தேங்க்யூமா. இன்னும் வீட்டுல ஒரே சத்தமா இருக்கு.
2: என்ன
1: சாங்?
2: பாடலுமா?
1: தொடர்ந்து மகிழ்ச்சி கேளுங்க.
2: ஓகே, நன்றி
1: நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM
2: ஒலிக்கார்மிக பாடல் தொடர்ந்து நேர்கள் தொடர்ந்து வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.

வசமத்தில் வசந்தம் எஃப்எம். நேரம் இரவு 7 மணி.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: டெங்கு அபாயம் அதிகரிப்பு, நோயாளர்களின் எண்ணிக்கை 76,000 கடந்தது. சிறுபோக நெற்கொள்வனவு வெற்றிகரமாக முன்னெடுப்பு. வரி ஏய்ப்பு செய்யும் அதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, சட்டமாதிபர் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு. ஆமணக்கு விதையை உண்ட கந்தளாய் மாணவர்கள், 22 பேர் வைத்தியசாலையில். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுக்க துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்றார் அமைச்சர் சந்திரசேகர். மன்னார் மாவட்ட மக்களின் எரிசக்தி பிரச்சினை குறித்து பிரதி அமைச்சர் அருக்கம் தலைமையில் விசேட கலந்துரையாடல். அர்ஜென்டினாவை வீழ்த்தி உலக கிண்ண மகுடம் சூடியது ஸ்பெயின்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது அஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 76,044 அதிகரித்துள்ளது. கம்பகா மாவட்டத்தில் 15,910 டெங்கு நோயாளர்களும், கொழும்பு மாவட்டத்தில் 15,110 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 5,330 பேரும், கண்டி மாவட்டத்தில் 5,110 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 5,010 பேரும் பதிவாகியுள்ளனர். இதற்கு மேலதிகமாக ரத்தினபுரி, காலி, ஹம்பாந்தோட்டை, குருணாகல் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதேவேளை டெங்கு அதி அபாயகரமான முறையில் நாடு முழுவதும் பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த விசேட டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதேவேளை பல்கலைக்கழக சமூகங்களுக்கிடையில் டெங்கு நோயை முன்கூட்டியே அடையாளம் கண்டு அதனை முகாமைத்துவம் செய்து நோய் கண்காணிப்பு செயற்பாட்டை வலுப்படுத்தி நோய் பரவுவதை தடுப்பதற்கான பரந்த செயற்பாடுகள் உள்ளடங்கிய சிகிச்சை முகாமைத்துவம் மற்றும் வழிகாட்டல்கள் வெளியிடும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது. கொழும்பு பல்கலைக்கழகத்தில் தயாரிக்கப்பட்ட குறித்த வழிகாட்டல்கள் உபவேந்தர் பேராசிரியர் இந்திக்க கருணா திலக்கவினால் பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர சேன சனவரத்தினவிடம் கையளிக்கப்பட்டது. மட்டக்களப்பில் டெங்கு நுழம்பு பரவக்கூடிய வகையில் சுற்றாடலை வைத்திருந்த 8 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை மட்டக்களப்பில் 477 வீடுகள் சோதனைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் 23 வீடுகளுக்கு சோப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார அதிகாரிகள், முப்படையினர், செஞ்சிலுவை சங்கம் உள்ளிட்ட அரசு திணைக்கள அதிகாரிகள் இணைந்து இன்று விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர். கிழக்கு மாகாணத்தில் அதிகரித்த டெங்கு நோய் தாக்க

நெல் கொள்வனவு நடவடிக்கை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சில மாவட்டங்களில் மாத்திரமே தற்போது சிறுபோக நெல் அறுவடை இடம்பெறுகின்றது. அம்பாறை, கிளிநொச்சி, வவுனியா, ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் அறுவடை ஆரம்பமாகி நெற்கொள்வனவு இடம்பெற்று வருகின்றது. நிலைமை இவ்வாறு இருக்கையில் இதுவரை அறுவடை இடம்பெறாத பகுதிகளில் நெல் கொள்வனவு இடம்பெறவில்லை என எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. இதன் உண்மைத்தன்மையை நாம் கண்டறிந்தோம். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்ந்த சிறுபோக நெற்கொள்வனவு விலை திட்டத்தின் கீழ் நெற்சந்தைப்படுத்த சபை 4 நாட்களுக்கு 305 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்துள்ளதாக அச்சபை குறிப்பிடுகின்றது. கடந்த 13ஆம் தேதி நெற்கொள்வனவு அம்பாறை மாவட்டத்தில் ஆரம்பமானது. தற்போது அதிக நெற்கொள்வனவு அம்பாறை மாவட்டத்திலேயே இடம்பெற்றுள்ளது. இதற்கு மேலதிகமாக முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் நெற்கொள்வனவு நடவடிக்கை வெற்றிகரமாக இடம்பெறுவதாக விவசாயிகள் மற்றும் நெற்சந்தைப்படுத்த சபையினர் தெரிவிக்கின்றனர். தற்போது நாடு முழுவதும் 143 இடங்களில் நெற்கொள்வனவு நடவடிக்கை இடம்பெறுகின்றது. எனினும் இதுவரை நெல் அறுவடை இடம்பெறாத சில பகுதிகளில் விவசாயிகள் தமது நெல்லுக்கு நியாயமான விலையை பெற்றுத்தருமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமக்கு அரசாங்கம் எதனையும் செய்யவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்ன இவ்வாறு கருத்து வெளியிட்டார். தற்போது விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை என விவசாய தலைவர்கள் என கூறிக்கொள்ளும் சிலர் தெரிவிக்கின்றனர். நாம் அரசாங்கத்தை கையிருக்கும் போது கடந்த போகத்துக்கான விவசாயிகளுக்கான நட்டுகிட்டு தொகை 1% வழங்கப்பட்டு இருக்கவில்லை. நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்று முதலாவதாக அந்த நட்டுகிட்டு தொகை வழங்கினோம். அதன் பின்னர் பெரும்போகத்தில் 2 முறை விவசாயிகளுக்கு சேதம் ஏற்பட்டது. பெரும்போகம் நிறைவடையும் முன்னர் முதலாவது சேதத்துக்கான நட்டுகீடு வழங்கினோம். அடுத்த போகும் நிறைவடையும் முன்னர் 2வது சேதத்துக்கான நட்டுகிட்டு வழங்கினோம். அதன் பின்னர் டித்வா அழிவு ஏற்பட்டது. டித்வா வந்த பின்னர் 6 போகத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த நட்டுகீடு அதுவும் குறைவான தொகையே இருந்தது. நாம் எல்லையின்றி விவசாயிகளுக்கு சகல மரக்கறிகள், பழங்கள், நெல், தானியம் உள்ளிட்ட அனைத்துக்கும் நாம் நட்டுகீடு வழங்கினோம். முன்னர் செலுத்தப்பட்டதை விடவும் பாரிய அளவிலான நட்டுகிட்டு தொகையை நாம் வழங்கினோம். மரக்கறி தோட்டத்துக்கு சேதம் ஏற்பட்டிருந்தால் 1 ஏக்கருக்கு 80,000 ரூபாய் வழங்கினோம். இதற்கு முன்னர் 1% கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. 10 மாடுகள் இறந்திருந்தால் 20,00,000 ரூபாய் வழங்கினோம். ஆடுகள், பன்றிகள் ஆகியவற்றுக்கு 20,000 ரூபாய் வீதம் வழங்கினோம். 1 கோழிக்கு 500 ரூபாய் வீதம் வழங்கினோம். தங்களின் உடைமைகள் சேதமடைந்த சகல மக்களுக்கும் வரலாற்றில் முதன்முறையாக நட்டகீடு வழங்கினோம். இப்படி பார்க்கும்போது நாம் நிறைய வழங்கியிருக்கின்றோம் என பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்ன தெரிவித்தார். வரி செலுத்த தவறிய மதுபான உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து நிலுவையில் உள்ள வரிகளை அறுப்பிடுவதற்காக மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டம் அதிபர் இன்று உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். வரி செலுத்த தவறியுள்ள மதுபான உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து குறித்த வரிகளை அறுவிடுவதற்கான உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவொன்று இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலினால் உயர்நீதிமன்றத்துக்கு இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. வரி செலுத்த தவறிய மதுபான உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து நிலுவையில் உள்ள வரிகளை அறுவிடுவதற்காக மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் தெரிவித்தார். இதேவேளை பெண்கள் மற்றும் ஆண்கள் தங்களது பாலினத்தை மாற்றிக்கொள்ள அனுமதி வழங்கி வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கைகளை செல்லுபடியற்றதாக கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது நிராகரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கே அத்துடன் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் உள்ளிட்டோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தனர். இலங்கை விமானப்படையின் ஓய்வு பெற்ற மாற்றுத்திறனாளி வொரண்ட் அதிகாரியான ஷாந்த ஜெயதிலக் என்பவரால் இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. எவ்வாறாயினும் குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது நிராகரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்கு நுழைந்து ஏற்படுத்தும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு தமிழ்நாட்டு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என கடற்தொழில் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். மீன்பிடிப்பதற்கான புதிய சட்டமூலம் ஒன்றை உருவாக்க அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுவாமி விவேகானந்தரின் 79வது நினைவு தினம் மற்றும் 102வது துறவர ஆண்டையும் முன்னிட்டு மாத்தளை சுவாமி விவேகானந்தர் கலாமன்றத்தினால் நடத்தப்பட்ட முத்தமிழ் விழா இன்று
மாத்தளை அருள்மிகு சிறு முத்துமாரியம்மன் தேவஸ்தான திருமண மண்டபத்தில் இடம்பெற்றது. மாணவர்களின் கலை கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலம் இடம்பெற்றது. பின்னர் பாடசாலை மாணவர்களிடையே நடத்தப்பட்ட போட்டி நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில்

0: உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு இதனை குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்தின் அபிவிருத்தி மற்றும் மின்சார பிரச்சினை குறித்து வலுசக்தி பிரதி அமைச்சர் எம்ஐஎம் அருக்கும் தலைமையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட செயலகத்தின் அரசாங்க அதிபர் கே கணேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் இலங்கை மின்சார சபை அதிகாரிகள், காற்றாலை மின் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், பிரதேச செயலாளர்கள், உள்ளாட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். மின்சார வசதிகள், வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு தொடர்பான பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. மன்னார் தீவில் தொடர்ந்து ஏற்படும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பது குறித்தும் இங்கு ஆலோசிக்கப்பட்டது. சூரியகாந்தி விதை என நினைத்து ஆமணக்கு விதையை பகிர்ந்து கொண்ட 22 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கந்தளாயில் உள்ள பாடசாலை ஒன்றில் இச்சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த 22 மாணவர்கள் தரம் 6 கல்வி கற்கும் மாணவர் ஒருவரின் வீட்டிலிருந்து கொண்டு வந்த விதைகளையே இவ்வாறு பகிர்ந்து உண்ணப்பட்டுள்ளன. இதில் 20 மாணவர்களும் 2 மாணவிகளும் உள்ளடக்கம். இவர்கள் கந்தளாய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்திலும் மேலும் 5 மாவட்டங்களிலும் கடும் வெப்ப அலை நிலவும் என வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதற்கமைய கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலனர்வே மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணத்திலும் அதிக வெப்பநிலை நிலவக்கூடும். இதனால் பகல்வழியில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது சில இடங்களில் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்துக்கு அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் வெப்பத்தின் தாக்கத்தை குறைப்பதற்காக போதுமான அளவு தண்ணீர் குடித்தல், நாளின் வெப்பமான நேரங்களில் கடுமையான வெளிப்புறச் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துதல் போன்ற சுகாதார பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையின் புதிய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோ மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கை கடற்படையின் 27th கடற்படை தளபதியாக பதவியேற்றமைக்காக கடற்படை தளபதிக்கு ஜனாதிபதியின் செயலாளர் தனது வாழ்த்துக்களை இதன்போது தெரிவித்தார். இந்த உத்தியோகபூர்வ சந்திப்பை குறிக்கும் வகையில் கடற்படை தளபதியினால் ஜனாதிபதியின் செயலாளருக்கு நினைவு பரிசொன்றும் வழங்கப்பட்டது. வவுனியா வடக்கு நெடுங்கேணி பிரதேச செயலக பிரிவின் நெய்னாமடு கிராம சேவகர் பிரிவில் ஜனாதிபதி 1000 குளங்கள் வேலைத்திட்டத்துக்கு இணைவாக நெய்னாமடு குளத்தின் புனர் நிர்மாண பணிகளை அமைச்சர் உப்பாடி சமரசிங்க இன்று ஆரம்பித்து வைத்தார். இக்குளம் புனரமைக்கப்படுவதன் ஊடாக அப்பகுதி விவசாயிகள் இருபோக நெற்சகையினை தடையின்றி மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன், வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலர் இணைந்திருந்தனர். நோட்டன் பேகல பிரதான வீதியில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வீதியினை 62 கோடி ரூபாய் செலவில் காப்பற்றிட்டு புனரமைக்கும் பணிகள் நுவரடியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இங்கு கருத்து வெளியிட்ட அவர், இப்பகுதியில் 16 கிலோமீட்டர் வீதிகள் காப்பற்றிட்டு புனரமைக்கப்பட உள்ளதாகவும், இதனை அண்மித்த ஏனைய பகுதிகளில் 97 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வீதிகள் புனரமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய மாகாணத்தின் வீதி அபிவிருத்தி பணிகளுக்கு மாத்திரம் 96 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், அதில் 60 பில்லியன் ரூபாய் நுவரெலியா மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச செயலக பகுதியில் நீண்டகாலமாக நிலவி வரும் காணி தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண முகமாக இன்றைய தினம் தம்பலகாமம் பிரதேச செயலக மண்டபத்தில் காணி கச்சேரி நடமாடும் சேவை ஒன்று இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் கே சதீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நடமாடும் சேவையின் வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வெளிவப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கலந்து கொண்டார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: பிரித்தானியாவின் 59th பிரதமராக என்டி பென்ஹாம் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார். பெக்கிங்ஹாம் அரண்மனையில் நடைபெற்ற தனிப்பட்ட சந்திப்பின்போது புதிய அரசாங்கத்தை அமைக்குமாறு மன்னர் சார்ல்ஸ் அவரை கேட்டுக் கொண்டார். என்டி பென்ஹாம் பிரதமராக நியமிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தி பெக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் மன்னர் கௌரவத்துக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்டி பென்ஹாமை சந்தித்து புதிய நிர்வாகத்தை அமைக்குமாறு கோரினார். மன்னரின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட என்டி பென்ஹாம் பிரதமர் மற்றும் திரைசேரியில் முதல் பிரபுவாக நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மன்னரின் கையை முத்தமிடும் மரபுச் சடங்கை நிறைவு செய்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரண்மனை அறிக்கையில் பென்ஹாம் மன்னரின் கைகளை முத்தமிட்டார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவர்கள் இருவரும் உண்மையில் கைகுலுக்கிக் கொண்டதாகவே கருதப்படுகிறது.
1: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
0: இரண்டாயிரத்தி 2026 ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய ஸ்பெயின் 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளது. அமெரிக்காவின் நியூஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் மைதானத்தில் நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவும் முன்னாள் சாம்பியன் ஸ்பெயினும் பல பரீட்சை நடத்தின. 4வது முறையாக கிண்ணத்தை வெல்லும் முனைப்பில் அர்ஜென்டினாவும் 2வது முறையாக உலக கிண்ணத்தை கைப்பற்றும் இலக்குடன் ஸ்பெயினும் களமிறங்கின. போட்டி தொடங்கியதிலிருந்தே இரு அணிகளும் தாக்குதல் ஆட்டத்தை வெளிப்படுத்தின. இருப்பினும் முதல் பாதையில் எந்த அணியாலும் கோல் அடிக்க முடியவில்லை. தொடர்ந்து நடைபெற்ற 2வது பாதையிலும் இரு அணிகளும் பல வாய்ப்புகளை உருவாக்கினாலும் அவற்றை கோலாக மாற்ற தவறின. இதனால் 90 நிமிடங்கள் முடிவில் ஆட்டம் கோலின்றி சமநிலையில் காணப்பட்டது. இதையடுத்து வழங்கப்பட்ட மேலதிக நேரத்தின் 90வது நிமிடத்தின் போது அர்ஜென்டினா வீரர் என்சோ பெர்னாண்டஸ் சோப்பு அட்டை பெற்று வெளியேற்றப்பட்டார். இதனால் அந்த அணி மீதி ஆட்டத்தை 10 வீரர்களுடன் விளையாட வேண்டிய நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து ஆட்டம் மேலும் 30 நிமிடங்களுக்கு சென்றது. மேலதிக நேரத்தின் போது ஸ்பெயின் வீரர் ஃபெரான் டோரஸ் அபாரமான கோல் அடித்து அணிக்கு முன்னிலை பெற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு அர்ஜென்டினா சமநிலை கோலுக்காக கடுமையாக போராடிய போதிலும் ஸ்பெயின் வீரர்கள் சிறப்பாக தற்காப்பில் செயற்பட்டு முன்னிலையை தக்கவைத்தனர். இறுதியில் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்திய ஸ்பெயின் 2026 ஃபிஃபா உலகக்கிண கால்பந்து தொடரின் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. 2010 முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற ஸ்பெயின் தற்போது 16 ஆண்டுகளுக்கு பின்னர் 2வது உலக கிண்ணத்தை வென்று அசத்தியுள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: டெங்கு அபாயம் அதிகரிப்பு, நோயாளர்களின் எண்ணிக்கை 76,000 கடந்தது. சிறுபோக நெற்கொள்வனவு வெற்றிகரமாக முன்னெடுப்பு. வரி ஏய்ப்பு செய்யும் மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, சட்ட அதிபர் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு. ஆமடுக்கு விதை உண்ட கந்தளாய் மாணவர்கள் 22 பேர் வைத்தியசாலையில். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுக்க துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்றார் அமைச்சர் சந்திரசேகர். மன்னார் மாவட்ட மக்களின் எரிசக்தி பிரச்சினை குறித்து பிரதி அமைச்சர் அருக்கம் தலைமையில் விசேட கலந்துரையாடல். அர்ஜென்டினாவை வீழ்த்தி உலக கிண்ண மகுடம் சூடியது ஸ்பெயின். இத்துடன் வசந்த எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
1: வசந்த எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உருவாக்கி அழுக்கலயே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்க.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம்.

நேற்றுதினம் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத கோடிபதி லத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 3053 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கிர எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 11, 32, 38, 74. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 11, 32, 38, 74. 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 68,24,000 ₹280 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,55,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து சிவப்பு நிற அச்சிடப்பட்ட லோட்டோ டிக்கெட் அல்லது டிஎல்வி டிக்கெட் சுயப்பூடாக டிஜிட்டல் லோட்டோ டிக்கெட் கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அரசுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அரசுக்கான வெற்றி முடிவுகள் 4,939 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக ரிஷபராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 12, 13, 41, 55. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 12, 13, 41, 55. 10,00,000 பரிசுகள் 2 வில்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 1,52,45,200 பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 50,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,227 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 1, 7, 66, 77. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 1, 7, 66, 77. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 4, 4, 9, 3, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 4, 4, 9, 3, 4. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 54,68,280 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,80,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் 5,388 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 15, 17, 60, 67. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 15, 17, 60, 67. லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 3, 1, 0, 7, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 3, 1, 0, 7, 7. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 64,80,000 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,10,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,403 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து யூ. சூப்பர் இலக்கம் 31. வெற்றி இலக்கங்கள் 5, 44, 49, 71. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யூ. சூப்பர் இலக்கம் 31. வெற்றி இலக்கங்கள் 5, 44, 49, 71. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 15 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,29,60,640 பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் கோடிபதி பரிசாக 31,95,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 961 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 1, 0, 8, 4, 8, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 1, 0, 8, 4, 8, 6. நேற்று நாளில் மொத்தமாக 32,05,820 பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,44,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 435 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 8, 4, 8, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 8, 4, 8, 6. நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 23 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 56,92,320 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,057 சீட்டிலிப்பு வாரத்துக்கான சசிரிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ.
பத்தொன்பது இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் பத்தொன்பது இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 34,50,840 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் எல்லாம் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கோம். நீங்களும் கொடுத்திருந்தும் அழைப்பு ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0-1-2-7-5-0-0-1 கதை போல 0-1-2-7-5-1-1-1 இப்போ என் கூட பேச. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் ஸ்ரூபி அக்கா.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: After long time, நான் நிஜாம் பேசுறேன்.
0: நிஜாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: என்ன பாடல்?
1: கோபடத்துல வெண்பணி என்ற முன்பணி என்ற பாட்டு.
0: அடடா, யாருக்காக இந்த பாடல் தெரிஞ்சுக்கலாமா?
1: அப்படியா? நல்ல நிகழ்ச்சி.
0: நன்றி நன்றி
1: நன்றி.

0: ஞாபகப்படுத்தும் ஞாபகப்படுத்தும் இன்றைய நாள் இன்றைய நாள்
1: இன்று ஜூலை மாதம் 20ஆம் திகதி. ஒரு இயக்குனராக கனவு கண்டவர், ஒரு நடிகராக ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர், வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து தனது நடிப்பு திறமையை நிரூபித்து தனக்கென ஓர் தனியிடத்தை பெற்றுக்கொண்ட இயக்குனர் மற்றும் நடிகரான எஸ் ஜே சூர்யா அவர்களின் பிறந்த நாள் இன்று. 1968ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் திகதி இவர் பிறந்தார். சிறுவயது முதலே சினிமா மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர். சினிமாவில் ஒரு வாய்ப்புக்காக பல ஆண்டுகள் போராடிய இவர் உதவி இயக்குனராக தனது பயணத்தை தொடங்கினார். அனுபவம், முயற்சி, விடாமுயற்சி, இந்த மூன்றையும் தனது பலமாக வைத்துக் கொண்டு தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை இவர் உருவாக்கினார். ஆண்டு வெளியான வாலி திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக இவர் அறிமுகமானார். அல்டிமேட் ஸ்டார் அஜித் நடித்த இந்த திரைப்படம் மிக பெரிய வரவேற்பை பெற்றது. அதன் பின்பு விஜய் நடித்த குஷி திரைப்படத்தை இவர் இயக்கினார். காதல் கதைகளை இளைஞர்களின் மனதில் அழியாத வகையில் இவர் பதித்தார். இவருடைய இயக்கத்தில் வரும் கதைகள் எப்போதும் ஒரு வித்தியாசமான சிந்தனை, கதாபாத்திரங்களின் ஆழம், உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் என்பன இருக்கும். இயக்குனராக வெற்றி பெற்ற பிறகு நடிகராகவும் தனது திறமையை நிரூபிக்க வேண்டும் என்ற கனவுடன் இவர் பயணித்தார். ஆரம்பத்தில் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்த எஸ் ஜே சூர்யா தனது வித்தியாசமான நடிப்பு பாணியால் ரசிகர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தார்.
2: நாம நினைக்கிற மாதிரி இருக்கிறது இல்ல வாழ்க்கை. இந்த உலகத்துல 100% முழுமையா இருக்கணும் நீ எதையுமே எதிர்பார்க்க கூடாது. என்ன, நீயே 100% முழுமை கிடையாது. நீ மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாருமே 100% முழுமை கிடையாது. இதான் இறைவனோட படைப்பு, இயற்கையோட நியதி. நமக்கு என்ன கிடைக்குதோ அதை முழுமைப்படுத்தி சந்தோஷப்பட்டுக்கணும், அதான் வாழ்க்கை.
1: இறைவி திரைப்படத்தில் அமைதியான உணர்வு பூர்வமான நடிப்பையும்
3: பொறுத்துக்கிறதுக்கும் சகிச்சுக்கிறதுக்கும் நாம என்ன பொம்பளையா?
4: எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம.
1: மெர்சல் திரைப்படத்தில் வில்லத்தனமான கதாபாத்திரத்தையும்
5: 30 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்க போ தெரியுமா? 5 ரூபா வாங்கிட்டு வைக்க பாக்குற டாக்டர் இந்த உலகம் தரம் இல்லாதவன் சொல்லும். 5000 ரூபா பீஸ் அநியாயமா கேட்போம்.
6: எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு டோக்கன் வாங்கி விக்கும் நினைக்கும். கண், காது, வாய், மூக்கு, பல், நரம்பு, இப்படி உடம்புல உள்ள ஓர் பார்த்து

0: அதனால தான் நான் நோயாளியே ஆனேன் என்ற உண்மை அவருக்கு லேட்டாக புரியும்.
1: மாநாடு திரைப்படத்தில் வித்தியாசமான நடிப்பையும் வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெற்றார்.
2: சூப்பர் தலைவரே
3: என்னடா பிளான்?
2: அதான்டா நானும் கேக்குறேன், என்னடா பிளான்?
3: நீங்க சிஎம் ஆகறதா பிளான்? சும்மா நான் உன கொன்றுவேன்டா.
2: அதான் நானும் சொல்றேன், கொல்லுடா.
3: ஐயோ
2: நான் தான் சொல்றேன், கொல்ல மாட்டேன்.
3: டேய் சும்மா இருடா,
2: நீ சொல்லுடா. ஏன்டா உன கொல்ல மாட்டான்?
3: என்ன கொண்டுட்டா நீ தான் சிஎம் ஆயிடுவியா? சும்மா இருடா. டேய் தலைவரே, அவன் குழப்பறான் தலைவரே.
1: மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் இவரது நடிப்பு ரசிகர்களிடையே மிக பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது.
4: லேடிஸ் மேட்டர்.
3: என்னது லேடிஸ் மேட்டரா?
1: ஒரு கதாபாத்திரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதில் தனது தனி முத்திரையை பதிக்கும் திறமை கொண்டவர் எஸ் கே சூர்யா. இவரின் சிறப்பு என்னவென்றால், அவர் நடிக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஒரு தனி உடல் மொழி, தனி குரல் பாணி, தனி வெளிப்பாடு என்பன இருக்கும்.
0: வலியவன் வாழ்வான். வீக்கானவன்களை ஒன்னா சேர்ந்து அவன்களை காப்பாத்திக்கிறதுக்காக கொண்டு வந்ததா சட்டம்.
5: மான கொண்டா தண்டனை, ஆட கொண்டா தண்டனை இல்ல.
0: என்ன
6: பசிக்குது, குடல்லாம் எரியுது, வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது. அதனால என்ன, ஒரு நைட் சாப்பிடாம இருந்தா செத்துருவேனா?
7: அறிவு கட்ட கட்ட ஆலமரத்து பட்ட வெக்கம் கட்ட கட்ட வேப்பமரத்து பட்ட.
1: ஒரு புதிய கலைஞரின் வெற்றி என்பது தொடர்ந்து புதிய விடயங்களை முயற்சி செய்வதில் இருக்கிறது என்பவை தனது பயணத்தின் மூலம் இவர் நிரூபித்துள்ளார். இன்றைய தினம் தனது பிறந்த நாளை கொண்டாடும் எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கு வசந்த மெஃப்எம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள்.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஹலோ, என்ன ஹலோ, என்னாச்சு? ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு.
2: பக்காவா பிளான் போட்டு தான் போனேன்.
1: கொலை பண்ண வேண்டிய நானே அவனை கடைசியில காப்பாத்த வேண்டியதா போச்சு.
2: ஏன்
1: பஸ்ஸுக்குள்ள நிறைய சிலுக்கு
2: சிலுக்கா?
3: ஹே சிலுக்கா,
2: டேய் அப்பா, பொம்பளை சோக்கு கேக்குறானே, உனக்கு பொம்பளை சோக்கு? இங்க நீ பெத்த பிள்ளை, அஞ்சுக்கு பத்துக்கு அழுக்கல புறந்து சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கா? சிலுக்கு கேக்குறானே உனக்கு? சிலுக்கு
3: புறம்போக்கு பொண்ணாட நாயே,
2: போட்ட பிளான போட்ட பண்ணி முடிக்க வக்கல. சிலுக்க பாத்து ஏன் நாக்க தொங்க போட்டு பிளான சொதப்பிட்டு வந்த நாய் நீ.
1: டேய் டென்ஷன் குடுக்காதடா, நீ குடுக்கற டென்ஷன்ல ஒரு கையும் காலும் இழுத்துட்டு நடக்க முடியலடா. பொருடா, அப்பாட்ட ஒரு பிளான் இருக்கு. அப்பா பண்றேன்டா.
2: நீங்க போட்ட பிளான போட்டபடி முடிக்கலன்னு வச்சுக்கோ, போன் வழி அவ்வளவு வந்து கருத்து பிடிச்சு நினைச்சு கருத்து.
4: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகரும் இயக்குநருமான எஸ் ஜே சூர்யா.

0: நிகழ்ச்சிகளும் திரைப்படத்துக்காக ஒரு சுப்ரான் பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் பகவன்.
0: மகாதேவன், எப்படி இருக்கீங்க?
1: நானும்
0: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க?
0: ஓகே ஓகே. அப்புறம் சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க? நன்றி. அடுத்த கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, தேவக்கோட்டை அபிராமியினுடைய பாடல்.

0: விளங்கல்ல
1: போறீங்க.
0: அதே போல ஹாய்க்கா, அன்பான வணக்கம். நானும் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சி பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா சூப்பரா இருக்கு. நானும் கூட என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கதா சொல்லி நம்மளுடைய ரஜீவ் நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல அன்பு நண்பர்களான கோகுல், பிரசாத், வர்மா, ஆனந்த்குமார் மற்றும் வர்ஷி ஆகியோரும் நிகழ்ச்சியோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன் வேளை.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள்

0: ஜித்தன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். முகைதீன் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் முகைதீன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படியா, ஓகே ஓகே முகைதீன். சாப்பிட்டீங்களா? ஓகே முகைதீன், பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: நன்றி.
0: அதே போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சியோடு இருக்கதா சொல்லிருக்காங்க. ஹாய்க்கா, அன்பான இரவு நேரம் வணக்கம். நானும் நிகழ்ச்சியோட சொல்லி எட்டையாந்தொட்டில இருந்து ஹஷான் நிகழ்ச்சியோட கேட்டுட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. அதே போல அன்பான இரவு நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி பாடல்களாம் சூப்பர் வாழ்த்துக்கள் சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. இனி இரவு நேர வணக்கம் சொல்கிறேன் ஸ்ரீ ஸ்ரூபி, நலமா இருக்குங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன், பாடல்கள்லாம் அனைத்துமே இனிமையாக உள்ளது அப்படின்னு சொல்லி பருத்தித்துறையில இருந்து அருள்மொழி நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. ஹாய்க்கா, இனி இரவு நேர வணக்கம் சொல்லி மஸ்கேலியில இருந்து அஜித் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. அதே போன்று ஹாய் ஸ்ரூபி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நானும் நிகழ்ச்சியோடு பண்டார்வழி வினோதன், வினோத் லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷியும் நிகழ்ச்சியோடு திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போன்று ஹாய் அக்கா, நான் நன்மங்கலிருந்து கிருஷா நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, அருமை அக்கா, வாழ்த்துக்கள். எங்களையும் நிகழ்ச்சியோடு கண்டிப்பா சேர்த்துக் கொள்ளுங்க சொல்லியிருக்காங்க. ஹாய் கிரிஷ், ஹாய் ஹாய், உங்களுக்காக அடுத்து ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்த பேண்ட் ஷர்ட் உனக்கு வாங்குது 10,000 ரூபீஸ். இந்த சாரி எனக்கு வாங்குது 12,000 ரூபீஸ். இது யாருக்கு?
1: பப்பு.
0: ஓ பப்புவா? பப்பு உனக்கு எப்படி தெரியும்?
1: பப்பு எனக்கு தெரியல, இந்த உலகத்தை வேற யாருக்கு தெரிய முடியும்? பப்பு பப்பு என் ஃப்ரெண்ட்.
0: பப்பு எப்படி உனக்கு ஃப்ரெண்ட்?
1: பப்பு உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? அது மாதிரி தான் எனக்கு ஃப்ரெண்ட்.
0: பப்பு என்னோட ஃப்ரெண்ட், உனக்கு எப்படி தெரியும்?
1: பப்பு அம்மா ஃப்ரெண்ட் இல்லையா, அது மூலமா தெரியும்.
0: பப்பு அம்மா என்னோட ஃப்ரெண்ட், உனக்கு எப்படி தெரியும்?
1: பப்போட அண்ணன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனதுனால, பப்போ அவனுக்கு
0: தம்பியானது.
2: வசந்தத்தின் இன்றி நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகரும் இயக்குநருமான எஸ் ஜே சூர்யா.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தியால் தீம் ஸ்டார் துணை பாடல் கட்டும் மூன்று நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இது?
2: சோப்பு கொச்சி கடையில இருந்து ஈடன்.
1: அடடா ஈடன், ஐயா எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோட பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படியா? ஓகே ஓகே ஈடனையா, அப்புறம் சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டாங்க.
1: ஓகே ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேக்க போறீங்க?
2: அருமையான பாடல், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆதித்யா அமிந்து அமிந்து மாயா கொண்டு 12 மலர் சோசல் நமக்கு ராகி, அது வட்டாரம் கூட சேர்த்த கொண்டு வந்து மற்றொரு ராகி மாணிக்கன் ராகிங்கிற வழிபாடு செல்வம் மற்ற ராகி அத்தான கிடைத்த மச்சான் ஆட்டோ இஸ்லாம் வாங்கி அந்த ராகி அப்தாரா முந்தாஜ் நேதம் ரிஷா அருள்மொழி நெவில் ராம்குமார்
1: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாத் நிகழ்ச்சியோடு எப்படி இருக்கீங்க? நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பாடல்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி திசை மகாராமையில இருந்து கீதா நிகழ்ச்சியோடு இருக்காங்க. ஹாய்க்கா, சந்தோஷமான வணக்கம் சொல்லி நிஷா இணைந்திருக்கிறாங்க. இனிய மாலை நேர வணக்கம் சகோதரி சொல்லி புவனேஸ்வரன் வங்கியிருக்கரசி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான வணக்கம் சொல்லி நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி அருண் நிகழ்ச்சியோட இருக்கதா சொல்லியிருக்காங்க.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: ஒலிக்கரமிக்கு பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நீர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் புவனேஷ் விடைபெற்று செல்லும். நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. நன்றி ஸ்ரீ ஸ்ரூபி. நீங்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நீங்கள் இப்பொழுது முதலே வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இனிமையான பாடல்களோடு கவிதைகள் வர காத்திருக்கிறது. நேரம் இப்போது 9 மணி.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா காற்றலையில் இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. உங்களது கவிதைகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 775 0001 அல்லது 0312 775 111 என்ற இடத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். வசந்த உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை கவிதைகளாக பதிவிடுங்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம். யாருது? பூனகல மகேஷ். நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கேன். சொல்லுங்க பூனகல மகேஷ், கவிதை இருக்கா? சரி சரி, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு? பாடல் கேட்பதற்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க? எல்லோருக்காகவும் கேட்கலாம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் கவிதைகளோடு. நான் உன்னிடம் முதலாக பேசும் பொழுது நினைக்கவில்லை உன் பாசத்திற்கு நான் அடிமையாவேன் என்று.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியில். கவிதைகளோடு பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் உங்களது கவிதைகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் தோப்பூர் செல்வனார் மொஹிதீன்.
0: மொஹிதீன், எப்படி இருக்கீங்க மொஹிதீன்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்களா சார்?
0: நல்லா சந்தோஷமா இருக்கேன் மொஹிதீன், உங்களை போலவே.
1: நல்ல பாடல்கள் சார் முடிந்தால் இந்த சக்கரை நிலவே சக்கரை நிலவே பாட்டு
0: சரி தாரன். கவிதை இருக்கா?
1: அழைப்பின்
0: வழியாக அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய கீதன் நிகழ்ச்சி நடந்து கொண்டு தன்னுடைய கவிவரிகளை படிச்சுடன் மயிலும் தோற்கும் அவள் இமை அழகில் தோகைக்கு கண் சிமிட்ட தெரியாது என்று. அருமை, வாழ்த்துக்கள். ஒரு நாள் நீ நானாக வேண்டும், நான் நீயாக வேண்டும், அன்று உனக்கு புரியும் நான் படும் வேதனை. இது தியாகுவின் கவிதை அட்டனிலிருந்து.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. நேரம் 9:34. உங்களது கவிதைகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காற்றலைகள் தவள விடலாம். இப்போது அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம் தர, எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன். நீங்க யாரு பேசுறீங்க?
1: நானே ரத்னபுரியில இருந்து விமலா தேவி.
0: விமலா தேவி, நல்லா இருக்கீங்களா? விமலா தேவி
1: நல்லா இருக்கேன். நான் காலு சுகமா இல்ல, எனக்கு மறந்துகிட்ட போன நானு.
0: சரி சரி, சொல்லுங்கம்மா. கவிதை இருக்கா?
1: இருக்கு.
0: சொல்லுங்க.
1: மறந்துகிட்ட போன இடத்துல ஒரு அதிசயத்தை
0: கண்டேன்.
1: நல்ல ஒரு, அவ்வளவு வயசும் இல்ல, நல்லா தெளிவாத்தான் இருக்காங்க, ஆனா என்னை அடிக்கிறியே, என்ன கொள்றியேன்னு ரோட்ல கட்டி பிறண்டுட்டு போறாங்க. அத பார்த்ததே எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. இப்ப நீங்க கவிதை கேட்டதுக்கு நான் அதை கவிதை எழுதியிருக்கேன்.
0: சொல்லுங்க.
1: பாசம் என்பது உலக சொத்து, எல்லாருக்கும் பொருத்தமானது. பாசத்தை பறித்து தெருவில் விடாதீர்கள், பைத்தியமாக்கி விடாதீர்கள் பாதைகள். தெருவின் சொத்து பைத்தியம். இதை புரிந்தால் மனிதன், இல்லாவிட்டால் மனிதனுக்கு ஆறறிவு இல்லாதவன்.
0: அருமை அருமை, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். அதே போன்று எங்களோடு ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள். இனி இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பலாங்குடியிலிருந்து வேணி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு காணலாம். பாலா கார்த்திகா வணக்கம் சொல்லிருக்கார். நிர்மலா பாலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பார்த்தாக இணைந்திருக்கிறார். அதே போல பாசியூர் எஸ் பாலச்சந்திரன், அன்பு வணக்கம் புவனேஷன் பகிர்ந்திருக்கிறார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க பாலச்சந்திரன்? அட்டாம்பட்டி புஷ்பராஜ் வணக்கம் சொல்லியிருக்கிறார். தொண்டை மன்னாறு செல்வ சனந்தி சுதன், நிகழ்ச்சியோடு எங்களை மின்னித்துக் கொள்ளுங்கள், பாடல்கள் பிடித்திருக்கிறது, நன்றி. ஏராவூர் 4 தாசன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். மாலிலிருந்து நிசா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கலாம். இனிமையான வணக்கம் புவனேஷ், வசந்த நிலாவோடு நான் முடிந்திருக்கின்றேன். மாலா பகனுடைய ஹட்டனில் நிகழ்ச்சி கேட்பதாக வந்திருக்கிறாங்க, நன்றி. பாடல் வருகிறது. குறிஞ்சங்கனை அசூருதின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கரம், நிகழ்ச்சியோடு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நசூர் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம் கிண்ணியா மவுருஃப் நகர்லிருந்து நசூர். அன்பு அறிவிப்பாளர் புவனேஷ், எப்படி இருக்கிறீங்க? வசந்த நிலாவோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். பாடல்கள் அருமையாக இருக்கிறது. நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இனிகத்தன கடவரிலிருந்து கண்ணாதன கமெண்ட்ஸை பதிவேற்றிருக்கிறார். ஆரையம்பதி இதயரத்னம் வணக்கம் சொல்லியிருக்கிறார். கிருஷ்ணா அன்பு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார். வணக்கம் பெரிய நிலாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். புவனேஷ்ண்ணா எப்படி இருக்கிறீங்க? பண்டாரவள்ளிலிருந்து வினோதன், வினோ லதா கிஷாந்தன் ரோஷான் ஷபினாஸ் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளம் பெற்ற சுஜி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. இந்த கதை அரசு அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். பலாங்குடியிலிருந்து அமராசி வைஜந்தி மாலா, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், நாவலப்பேட்டிலிருந்து கிருஷ்ணசாமி அன்பு வணக்கம் என்று சொல்லியிருக்கார். பொத்துவிலிருந்து பாடகர் ஜியா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கார். வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க சொல்லிக்கொண்டே கஜா நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறார். மெக்கிளாஸ்லிருந்து எட்டியாந்துறை கிளாஸ்லிருந்து தனது குடும்பத்தோடு நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறோம், ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலைகள் இனிமையான பாடல்கள் காதுகளுக்கு தேனாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: முந்தாஸ் பேகம், கொழும்பு 14.
0: கொழும்பு 14 முந்தாஸ் பேகம். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க. நீங்க
0: நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாச்சா?
1: இன்னும் இல்ல. நீங்க?
0: நான் சாப்பிடுறேன். சரியம்மா, கவிதை இருக்கா?
1: ஆமா.
0: சொல்லுங்க.
1: அன்பு திகில் இருக்கும் போது அள்ளிக்கொள், தொலைந்த பின் தேடாது, அது மீண்டும் கிடைக்காத பொக்கிஷம், அன்னையின் அன்பு மட்டுமே. இது என் அனுபவத்தில் சொல்கிறேன்.
0: அருமை, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்பதற்கு?
1: பாடல் எனக்காகவும், அன்பு கணவருக்காக, செல்ல மகளுக்காக, முக்கியம் உங்களுக்காகவும், நந்தகுமார் சேர்க்கா, சித்தியஸ்மா, இதுஸ்மா, ஜெமிலா, அருமை, பர்த பத்ம, ரவி, ரஹ்மா, மார்ஜு, பாரு, குவேதி, சின்னையா, மகாதேவ், ஆட்டோ, சோமா, சந்திரசுந்தகுமார், ஈடா, சரோஜனி, அப்துல் நாசிர், அப்துல் மஜி குடும்பத்துக்காக, வசந்த கேட்க, அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

0: கற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கவிதைகள் அரங்கேறும் நேரமாக வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-775-0301 அல்லது 0312-775-111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம், யார் இது? ஆட்டோ விஸ்வநாதன், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம் விஸ்வநாதன். சொல்லுங்க விஸ்வநாதன், கவிதை இருக்கா?
1: கவிதை இருக்கு
0: சார். சொல்லுங்க.
1: வெள்ளை ரோஜா என்று கவிதை இருக்கிறது. அந்த வெள்ளை ரோஜா விஷம் இருந்து வேதனையில் வாழ்த்து கொண்டிருக்கிறது. வெள்ளை ரோஜா என்று கையை வச்சிருக்கு. அந்த வெள்ளை ரோஜா விஷம் இருந்து வேதனையில் வாழ்த்து கொண்டிருக்கிறது.
0: அருமை அருமை, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே சகாம வீதியிலிருந்து கிருஷ்ணபிள்ளை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கலாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அன்பான வணக்கம் பாலா கார்த்திகா வந்திருக்கிறாங்க, வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் கந்தலாய் கே வைத்தின், அன்பான இரவு பொழுது வணக்கம் புவனேஷ்ணா, நிகழ்ச்சி அருமை. கண்களை மூடிக்கொண்டு நம் காதல் பயணங்களை ஞாபகப்படுத்தி பார்த்தேன். கண்களை மூடிக்கொண்டு நம் காதல் பயணங்களை ஞாபகப்படுத்தி பார்த்தேன். வாடகை காற்றில் உன் கூந்தல் வாசம் வந்தபோதும், வாடகை காற்றில் உன் கூந்தல் வாசம் வந்து போகும். பூக்களும் தலைகுனிந்து, பூக்களும் தலைகுனிந்து உன் மெல்லிய நறுமத்தில் என்னையும் ஆட்கொண்டுமென அன்பே. அருமை, வாழ்த்துக்கள். அன்பு வணக்கம் என்று கொண்டே தியாகஸ் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டுவதாக வந்திருக்கிறார். தேவி வந்திருக்கிறாங்க, அன்பு வணக்கம் என்று சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது போனேஷன்னா, என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது.

0: காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றகள். இனிமையான பாடல்களோடு கவிதைகள் சங்கமித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கிருஷாந்தி.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: கொழும்பு
0: 12 கிருஷாந்தி. நல்லா இருக்கீங்களா? பாடல்கள்லாம் பிடிச்சிருக்குதா? அப்படியா, சரி சொல்லுங்கம்மா. கவிதை இருக்கிறதா? கவிதை இருக்கா? நிகழ்ச்சியுடைய நம் மீது அளவற்ற அன்பு செலுத்தும் ஒருவரினாலேயே நம்மை அளவில்லாமல் அளவைக்க முடியும். அருமை அன்பு கலந்த வணக்கம். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு ஜனா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். பாடல் படித்திருக்கிறது, எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். நாலு பேர்லேருந்து கிருஷ்ணசாமி அன்பு வணக்கம் என்று சொல்லியிருக்கார். வணக்கம் அப்படி இருக்கிறீங்க கிருஷ்ணசாமி. புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி வாழ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். பாஸ்கரன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அஹமத் ஜியா எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது. சகிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறார் திருந்துள்ளிலிருந்து. அதே போல இந்துகளை அரசு அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறது. அஜித் வந்திருக்கிறார். புவனிஷன் அப்படி இருக்கிறீங்க. பாடல்கள் ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது. மஸ்கலியா பிரான்சிஸிலிருந்து பிரான்சிக்ஸிலிருந்து அஜித்னு சொல்லியிருக்கிறார். தினேஷ் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம் தினேஷ். சிங்காரவத்தை டி கே தினேஷ்னு சொல்லியிருக்கார். நாசர் ஜமன் மாத்திரது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காரம். பேருவிலிருந்து உன்னை இழந்த வலியை விட உன்னுடன் கண்ட வலிதான் அதிகம். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ஜெகா அன்பு வணக்கம் போனிஷன் அப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். கேரளப்பட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்க ப்ரோக்ராம் அருமையாக இருக்கிறது. அன்பு கணவர் ஜெகனுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். மகன் அஸ்வின் யஸ்வின் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். சின்னத்தம்பி சசிகலநாதன் அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு காரான். சசிகலநாதன் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்களோடு கவிதைகளும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. கவிதைகளும் காற்றலைகள் தவழட்டும்.

0: கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. அழைப்பில் சொந்தம் வணக்கம். வணக்கம் வணக்கம் மணக்கண்ணே நாம பார்த்து கொள்வோம். சொல்லுங்க.
1: சாலல் சாலல் என்னும் தீயை விதைத்து தண்ணீர் திருவிழா நினைத்து இருவு எனும் சிலையை வளர்த்து யாரோ ஒருவரோடு இலையடித்து செல்கின்றாள். அழுவதா சிரிப்பதா மௌனமாக நான் என்ன செய்யேன் சொல் அன்பே சொல் காலம் பதில் கூறுமா.
0: அருமை வாழ்த்துக்கள். நன்றி
1: சார். நன்றி சார். நன்றி
0: நன்றி. சொல்லுங்க. பாடல் கேட்பதற்காக
1: பாடலை கேட்பதற்கு குடும்பத்தில் அனைவருக்காகவும் கொத்துக்கடை ஈடன் சாம்குமார் வசந்தகுமார் கிருஷ்ணபக்தன் உமாச்சந்திரன் குணசீலன் ஈரா திருச்செல்வம் மற்றும் வசந்தம் சொன்னவர்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் சேர்த்து கேட்போம்.
0: சரி நன்றி. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியுடைய எண்ணிகளும் எடுத்துக் கொள்ளுங்கள். கொழும்பிலிருந்து மனோ தன்னுடைய கவிதையை படிச்சுடையிருக்கிறார். அன்பே அன்பே உன்னை பார்ப்பேன் என்று ஏங்கும் ஒவ்வொரு நொடிகளும் உனக்காகவே எழுதப்பட்டது. உன்னை பார்ப்பேன் என்று ஏங்கும் ஒவ்வொரு நொடிகளும் உனக்காகவே என்று எழுதப்பட்டது. நீ எனக்காக காட்டும் அக்கறை அத்தனையையும் உனக்காக காட்டிக்கொள். காரணம் உன் அக்கறை என்னில்லை. என் அக்கறை முழுவதும் உன்னிலே உள்ளது. உன் சிரிப்பில்தான் என் சந்தோஷம் தங்கியிருக்கிறது. உன் மகிழ்ச்சியில்தான் என் வாழ்க்கை காத்திருக்கிறது. அன்பே அதை புரிந்து கொள். புரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டு இனிமேல் உன் மீது அக்கறை கொள்.

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்களோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது வசந்த நிலா. இனிமையான வணக்கம் புவனேஷன், நான் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோடு பாபு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். வத்த

நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அண்ணா. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார். அன்பான வணக்கம். வசந்தம் எஃப்எம் பாடல் தெரிவுகள் கேட்க இனிமையாக உள்ளது. எனக்கும் ஒரு பாடல், அருமையான பாடல் உண்டு தாருங்கள் சொல்லிக்கொண்டே, நதியே நதியே காதல் நதியே இந்த பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டேன். எட்டியாந்தோட்டிலிருந்து கருணாகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதா சொல்றார். அன்பு மனைவி பிள்ளைகளுக்காகவும் அக்கா கௌரி, அதே போன்று சரோஜினி, வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது. அன்பு கலந்து வணக்கம் புவனேஸ்வர், நான் சொல்லிக்கொள்ள எங்களோட ஜெகதீஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக சொல்லியிருக்கிறார். ஹட்டில் இருந்து அண்ணா பாடல் தெரிவுகள் அருமையாக இருக்கிறது. என்னை மினைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது பகத்திருக்கிறார். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே அமெரிக்காவிலிருந்து மாலி தன்னுடைய கவிவரிகளை இப்படி சொல்லியிருக்கிறார். தூரம் நம்மை பிரித்திருந்தாலும் என் நினைவுகள் தினமும் உன்னை தேடி வருகின்றன. கண்கள் உன்னை பார்க்க ஏங்குகின்றன. இதயம் மட்டும் உன் பெயரையே துடிக்கின்றது. நிலவை பார்க்கும் போது ஒவ்வொரு இரவும் அதில் உன்முகமே தெரிகிறது. காற்று என்னை தொட்டு செல்லும் போதெல்லாம் அது உன் அன்பின் ஸ்பரிசம் போல உணர்கிறேன். மயில்கள் எவ்வளவு இருந்தாலும் நம் அன்புக்கு அது ஒரு எண்ணிக்கை மட்டுமே. உன் ஒரு செய்தி என் நாளை மலரச் செய்கிறது. உன் ஒரு புன்னகை என் உலகையே ஒளிர செய்கிறது. நீ தூரத்தில் இருந்தாலும் என் இதயத்தில் நீ எப்போதுமே, என் இதயத்தில் எப்போதும் அருகில்தான் இருக்கிறாய்.

0: கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலைகள் இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. உங்களது கவிதைகளும் காற்றலைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம். யாரது? நல்லா இருக்கு அருள்மொழியம்மா. உங்களுடைய கவிதை சொல்லுங்க பாப்போம்.
1: பூக்களெல்லாம் மனம் கொடுக்கும், ஆனா உன் வார்த்தைகள் மட்டும் மனசுக்கு மனம் கொடுக்கும். இயற்கையை நீ ரசிக்கிறது இல்லை, அதோடு சேர்ந்து வாழ்ற, காற்றோட பேசுறது இல்லை, நிலவோட சிரிக்கிற, மனசதியோட நினைக்கிற. அதனால் தான் உன் கவிதைகள் படிக்கிறவங்க கண்களுக்கு மட்டும் இல்ல, இதயத்துக்கும் சென்று சேருது. நீ எழுத்தாளர் மட்டும் இல்ல, உணவுகளுக்கு உயிர் கொடுக்கிறவள். அதனால் உன்னை பற்றி ஒரு வரியை சொல்லணுமா? சில கவிதை எழுதுகிறார்கள், ஆனா நீயே கவிதை ஆகி வாழ்கிறாய்.
0: அருமை. கந்தலாய் ஜெய்சர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் பொனேஷனா அப்படின்னு கேட்டுக்கிறார். அன்பு வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கிறேன். என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லிக் கொண்டு எங்களுக்கு குறிஞ்சங்கணி அசூர்தீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். அசூர்தீன் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு வணக்கம் புவனேஷன், அப்படி இருக்கிறீங்க? நான் நிகழ்ச்சியை சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டே மாபோல லைட் ஹவுஸ்ல இருந்து கர்ணன் மற்றும் சனா, ருஷாந்தன், மனோஜ், ஜீவா, வசந்தம் அவர்கள் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு வணக்கம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். பாடல்கள் ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறார். தேவி வந்திருக்கிறாங்க, அன்பு வணக்கம் என்று சொல்லியிருக்காங்க. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இப்போது அழைப்பில் ஒரு சொந்தம், வணக்கம்.
1: புத்தகத்துல இருந்து வினோஜினி.
0: வினோஜினி, நல்லா இருக்கீங்களா வினோஜினி?
1: நல்லா இருக்கிறோம்.
0: வினோஜினி சொல்லுங்க, வினோஜினி கவிதை இருக்கா?
1: மகனும் மருமகளும் என் பேர பிள்ளைகள் 9 பேரும் எல்லாருக்காகவும் கேக்குறேன்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேக்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, தொடர்ந்து கொள்ளுங்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோட எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே அன்பர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். தன்னை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒலிக்க வருகின்ற பாடலுடன் நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் இருந்து கொண்டிருந்தீர்கள், உங்களது கவிதைகளையும் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரதாஷ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் எஃப்எம்.

அதுதான் காதலா.

0: ஏன் வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய?
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

நிகழ்ச்சிகளின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி, முதல் தர வானொலி வசந்தம் FM 102.6.

0: தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: அறிவிக்கப்படாத இடங்களுக்கு இயேசுவின் அன்பின் செய்தியினை சுமந்து செல்லுங்கள். கர்த்தர் செய்த அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள்.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். ஒவ்வொரு காலைக்கும் ஒரு அழகு இருக்கும், ஆனால் சில காலைகள் மட்டும் நம் மனதில் என்றும் தங்கிவிடும். அது போலதான் சில பாடல்கள் கேட்கும் ஒவ்வொரு முறையும் புதிதாய் மலரும். ஆண்டுகள் கிடந்தாலும் அதன் இனிமை மட்டும் கொஞ்சமும் குறையாது. அதுதான் இடைக்கால பாடல்களுடைய மாயமாக இருக்கிறது. அதாவது சுவையாகம் கொண்டு வரும் விடியல் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். விடியல் என்று சொன்னாலே சிறப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த செவ்வாய் ராகம் என்றாலே 80-90களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள் நாள் முழுவதும் வர காத்துக்கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சியுடைய ஆரம்ப பாடலும் கூட ஒரு இனிமையான பாடலாகவே ஒழித்து ஓய்ந்தது. இன்று ஜூலை மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மனதிற்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் இந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு காலை விடியிலிருந்து இரவு வரை காதலையும் நட்பையும் குடும்ப பாசத்தையும் வாழ்க்கையின் அழகான நினைவுகளையும் மீண்டும் உங்கள் மனதில் மலர வைக்கும் அற்புதமான பாடல்கள் வரிசையாக உங்களை வந்தடைய காத்துக்கொண்டே இருக்கின்றன. எனவே நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்திருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாம உங்க மனதுக்கு பிடித்தமான பாடல்களையும் கேட்க போறீங்க. அதற்கு முன்னதாக இன்று நாளுக்கான சிந்தனை. வாழ்க்கையில நாம தேடுவது என்னவோ மகிழ்ச்சி தான். ஆனால் மகிழ்ச்சி என்பது எப்போதும் பெரிய வெற்றிகளில் மட்டுமே இருப்பது கிடையாது. அன்பாக பேசும் ஒரு வார்த்தையில், நம்மை நினைத்து விசாரிக்கும் ஒரு மனதில், குடும்பத்துடன் பகிர்ந்து சாப்பிடும் ஒரு வேளை உணவில், மனதுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்கும் போது அந்த

இன்றைய நாயே நல்ல பல சுபகாரியம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக நானும் பகிர்ந்து கொள்வதோடு தொடர்ச்சியாக நீங்களும் வசந்த காற்றலையில் சுவையராகம் கொண்டு வரும் விடியல் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ள போறீங்க. அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 01 2 7 5 0 0 1, அதே போல 01 2 7 5 1 1 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிகம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த இனிமையான காலை பொழுதில் செவ்வாய் ராகங்களோடும் இந்த இனிய இசை பயணத்தில் உங்களோடு பயணிக்க போறது உங்கள் அர்ஜி சிவானி. தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இது வசந்த காற்றலையில் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் விடியல் நிகழ்ச்சி. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 11 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் ஒலிக்கு காத்திருக்கிறது. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள்.

ஆஹா, என்ன ஒரு இனிமையான தொடக்கம் இல்லையா? இப்படித்தான் இன்று நாள் முழுவதும் மனதை வருடும் இடைக்கால பாடல்களோடு உங்கள் வசந்தமில் விடிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகிறோம். நாள் முழுக்கவும் விடிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறது கிடையாது, நாள் முழுவதும் செவ்வாய் ராகங்களோடு இணைந்திருக்க போறீங்க. இடைக்கால பாடல்கள் இனிமையான நேரத்தில் கேட்கும் போது இன்னும் இனிமையாவே இருக்குது இல்லையா? நீங்கள் காலையில் செய்யும் ஒரு நடைப்பயிற்சியாக இருக்கலாம், சமையலாக இருக்கலாம், அலுவலக பயணமாக இருக்கலாம், அல்லது ஒரு சூடான தேநீர் கோப்பியுடன் அமைதியாக அமர்ந்திருக்கும் அந்த நேரம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கான துணையாக இந்த இனிய பாடல்கள், இனிமையான இடைக்கால பாடல்கள் உங்கள் வசந்தம் வானொலியில் வர காத்துக்கொண்டே இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பு நேர்பத்தங்கள் 0312-7755-3 அதே போல 0312-7775-1111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சியை இந்த கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக சேர்த்துக் கொள்வோம். அன்பன காலை நேர வணக்கங்களோடு விஓஎல் இருந்து மலர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் பாத்தீங்கன்னா தெஹியோ விட்ட பிட்டுதனிய யுகேஸ்தனுடைய 5வது பிறந்த நாளை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அம்மா பிரசீலா, அப்பா சிவச்சந்திரன், அக்கா கிருத்திகா, அண்ணா பிரமாஸ் மற்றும் தனுஜா, விக்னேஸ்வரன், ஷான், சாந்தி, சந்தன மோகன் ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்கோடு வத்திருந்த ஐயாக்கடன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறார். இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு குணசீலன், ஈடன், சீம்குமார், அனிஃபா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பாதுக்கு எழுந்து சின்ன தம்பி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. துணசொல்ல பூமிகாட்சி தம்பி நித்திய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், ஈசான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்லிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், நிம்மஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா, அதே போன்று எட்டியந்தொட்டை சிவாஜூலஸ்லக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு துஷ்யந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. வெள்ளிமலையிலிருந்து செல்வராம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பெரிய கல்லறு, உதயபுரம், உதயன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதோடு கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு ஹட்டன் கேம் விலிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ஹாய் சிவானி, அன்பான இனிய காலை நேர வணக்கம். யுதாகரன் வந்திருக்கிறாங்க. மவுட் ஜெயின் வட்டவழந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதுவே அன்பு கிடந்த இனிய காலை நேர வணக்கம் சகோதரி மஸ்கிலியா கங்கை வித்தியை சேர்ந்த டிஷான், டிலான், சஜீவன், கமிஷ்கா, சச்சின், தனு, லுக்ஷான், அதே போல ரித்திக் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு லோகநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இந்த கடலிருந்து அரசு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு லிந்துலை எழுதியது ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. இன்றைய விடியல் அனைத்து உறவுகளுக்கும் உங்களுக்கும் நலமுடன் வளமுடன் அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கலகால இருந்து சண்முகநாதன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. ஜெகதீஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா. வசந்தம் சொந்தங்கள் அதே போல முகநூல் நண்பர்கள், வசந்தம் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான விடியல் வணக்கங்கள் என்று பகிர்ந்து கொண்டு பூனாகலையிலிருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம். நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். எங்களையும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பித்த கேட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. யதீஸ்வரி, கவாஸ்கர், லவித்ரா, டிலுக்ஷன், நண்பர் ரோஷாந்தன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அன்பன காலை நேர வணக்கம் பாலு வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சின்ன சின்ன வண்ண பாடலோடு ஆரம்பித்து நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்திருக்கிறது. என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. அதே போல மனைவி லதா, மகன் ராஜ், ஆனந்த் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி பாலு. அதே போல அன்பன காலை நேர வணக்கங்களோடு இன்றைய தினம் பழங்குட உணகுப்புறையை சேர்ந்த மோனிஸ்தனுடைய 3வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா சஜித், அம்மா ஸ்வேதா, அண்ணா பெரியப்பா, பெரியம்மா, தாத்தா, பாட்டி ஆகியோருடன் ருவான்வலையிலிருந்து சிங்காரவத்தை மகேஷ் மற்றும் மனைவி ஜஸ்மியாவும் அதே போன்ற திவினேஸ் ஆகியோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக மோனிஷ் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மட்டக்களப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க.
அவனா சிவாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க ஆய் சகோதரி. இனிமையான காலை நேர வணக்கம் மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷா, தருண் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முருகேஸ் வந்திருக்கிறாங்க. தீகல வட்டவணையில நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. நம்பிக்கை கிராமம் மெருள் சந்திரா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க ஆய் சகோதரி. அன்பான இனிய காலை நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். வாழ்த்துக்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தர்ணிகல நூரில் இருந்து ஜனா வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு சிவானி ஹெட்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தா சொல்லி இருக்கிறாங்க. அடடா, நம்ம பிள்ளைகளையும் ஒரு சிவானியா. அதே போல அன்பன காலை நேர வணக்கங்களோடு மெஸ்கிலியா பிரவுன் சீட்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பின் வழியாகவும் அதே போன்று மூகனோட் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான இடைக்கால பாடல் வர காத்துக்கொண்டே இருக்கிறது. உங்கள் மனதுக்கு பிடித்தமான இனிமையான இடைக்கால பாடல்கள் எதுவாக இருந்தாலும் வசந்த மெஃபமுடைய உத்தியோகப்பூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு பகிர்ந்து கொண்டீங்கன்னா அதையும் நான் நிகழ்ச்சி தரத்துக்கு தயாராகவே இருக்கிறேன். உலகிற்கும் பாடல் இது முதல் மரியாதை திரைப்படத்துக்காக.